பத்தொன்பது காலை மேகா திரைப்படத்துக்காக ராஜா சிகில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்தும் வசந்தத்தின் சந்தோஷ சார்ல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5:35.

வேதம் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கின்றோம். 8 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் அதிகாலை 5:42 கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தாங்க மொன்ராகலிலிருந்து தனலட்சுமி அம்மா, அதே போல சிவன்குமார் நீர்க்குளம்ல இருக்கிறவங்க, கிளவுட்டன்லிருந்து ஜெயசீலன், எல்லாரையும் இணைத்து கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க. தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் இணைந்து சொல்லியிருந்தாங்க. அதே போன்று மயிலம்பொழியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். வாழ்ச்சேனிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம். நவீன் ஃப்ரம் ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நவீன் ஹேட்டன்லிருந்து. இனிய காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினத் வந்திருக்கிறாங்க. சின்ன தம்பி சசிகலநாதன் இணைந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி செங்கலடி ஷகிலா சந்திரசேகரம் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூனாக்கலிருந்து ஜேசு வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜியா சிஸ்டர், நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறுவழையிலிருந்து ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நாசர் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் இனிய காலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாடல் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது. பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி சொல்லியிருக்கிறாங்க, அவங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பு வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போன அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா தேவி வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்து ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தா என்னோடு இணைந்து கொள்ளலாம். பேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளுங்க. இனி நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0 1 2 7 5 0 0 1 அதே போல 0 1 2 7 5 1 1 1 அழைப்பேற்படுத்தலாம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 2000.wasmfm.lk என்ற இணைப்பு கூடாகவும் இணைந்திருக்கலாம்.

ஒரே மனம், அழகான ஒரு பாடல், அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்து கொண்டிருக்கின்றும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 8 மணி வரைக்கும் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வசந்தமேஃபமோடு இணைந்து 102.6 102.8 www.vasanthamefm.in இணையபக்கம் கூட அகம் இணைந்திருங்க. சண்முகராஜா இணைந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இதே போன்று வெள்ளவத்தையிலிருந்து சந்தோஷ் பூக்கடையிலிருந்து இணைந்திருந்தாங்க ரமேஷ் கண்ணா, அதே போல மனைவி இந்திராணி, மகனான ஜனா சந்தோஷ், அதே போல செல்ல குட்டி ஒன்று இருப்பதாக சொல்லியிருந்தாங்க பிரணீதா. அதே போல இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருந்தாங்க. வெள்ளவத்திலிருந்து சந்தோஷ் பூக்கடையிலிருந்து ராஜேஷ் இணைந்து சொல்லியிருந்தாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அழைப்பீட்படுத்துங்க. ஃபேஸ்புக்கோடாக இணைத்துக் கொள்ளுங்கள்.

ஒலித்த பாடல் அதுடன் திரைப்படத்துக்காக வித்யாசாகருடைய இசையில் அடுத்த மாநிலத்தை அளத்தோடும் அழகாக பயணிக்கலாம். புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நான் GR நேரமை பொழுது காலை 6 மணி.

காதல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் இருக்கிற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். சந்தோஷமான சந்தோஷ சாரல் காலை பொழுதோடு கிணைந்து உங்கள் வசனத்தோடு கிணைந்து சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. காலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. குளுமையான ஒரு காலை பொழுது, அழகான ஒரு காலை பொழுது. நிறைய இடங்களில் பனிமூட்டமாக இருக்கும். இனி கொஞ்ச நேரத்தினால வெயில் முதிக்க ஆரம்பிக்கும். அழகான ஒரு காலை பொழுதோடு, அமைதியான ஒரு காலை பொழுதோடு பயணத்துக் கொண்டிருக்கின்றோம். 102.6 102.8 வசனத்தின் சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமான ஒரு காலை பொழுது உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஓகே, நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. உங்களுடைய சந்தோஷங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், புத்துணர்ச்சியான நல்ல பல விஷயங்கள், சுப காரியங்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தால், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால், எங்கே இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ள முடியும். நிறைய நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், கீழே வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நிகழ்ச்சியில் கட்டாயம் நான் முடிந்த அளவு இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 6:08 கொண்டிருக்கிறது. அழைப்பேற்படுத்துங்க. வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7500 கதை போல 0112-7500 கழைப்பேற்படுத்தலாம். இதே நேரத்தில் என்னோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தாங்க. கிரியலிலிருந்து ராஜலட்சுமி அம்மா இணைந்திருந்தாங்க. அழகான கவிதையும் சொல்லியிருந்தாங்க. மழையில் நனைந்து மல்லிகை பூவாக நான் வந்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க. பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநிலா இணைந்திருந்தாங்க. எல்லோருக்கும் பாட்டு கேட்டிருந்தாங்க. கட்டாயம் ஸ்ரீநிலா உங்களுக்காகவும், நீங்கள் கேட்ட எல்லாருக்காகவும் பாட்டு வரும். இதே போன்று அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. ஃபேஸ்புக் கூடாக அவங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கங்கள் சொல்லிட்டு பவானி சந்திரக்கலா இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம். ஊர்காவோட பத்தி தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. கொழும்பு 5 காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஸ்டீவன் ட்ரெய்லர்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. செல்வம் வந்து காலை வணக்கம் சொல்லிருக்கிறாரு. அதே போன்று விஜயகுமார், தீபா, விதுராதோர் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. தொண்டமான்புரம் காட்டுக்கலை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஹாய் ஜியாருக்கு அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவெளியிலேருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினேஷ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. பாலா வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி. நானும் பிலான்கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. மனைவி ராதா மற்றும் மகன் மார்கள் சந்தூன், புவிலேஷன், இலக்கியா, சிவானியா, சிவனியா எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. பலகோடி வாழ்த்துக்கள் சொல்லி காலை வணக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். 8 வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் காலை 6:10 கொண்டிருக்கிறது. ஜீவியினுடைய இசையில் தலைவா திரைப்படத்துக்காக பாடல் ஒலிக்கின்றது.

யாரின் சாலையோட பூக்கள் வைத்தது. அழகான ஒரு பாடல், அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கணும். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 6:15.

எல்லாம் கேட்டுப்பார். திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 அழகான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் காலை 6:22 கொண்டிருக்கிறது. அழகான ஒரு இனிமையான ஒரு புத்தமுதி ஒரு புதிய காலை பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 8 வரைக்கும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். அழகான ஒரு காலை பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதே தானே. காலை பொழுது ஆரம்பமாகறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்து நாங்கள் சொல்லிவிட்டு போகும்போது அது ஒரு சிரிப்போடு இல்லையா, கட்டி அணைத்து சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு சிரிப்போடு செல்லும் போது அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இரவு தூங்கி எழும்போது அந்த பிரச்சனைகளோட அந்த காலை பொழுது விடிந்தாலும் சரி, அந்த ஒரு வார்த்தையோடு அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மறந்துடும். அந்த எண்ணம் எங்களுக்கு அந்த சந்தோஷமான வாழ்த்துக்கள் சொன்ன அந்த நபருடைய முகம் குரல் எப்போதுமே ஒலித்து கொண்டு தான் இருக்கும். அது மட்டுமில்ல, அந்த எண்ணத்தோடு பயணிக்க ஆரம்பிக்கின்ற போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சந்தோஷமாக நிறைய தடவைகள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக பயணித்து கொண்டு இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அத்தனை சந்தோஷங்களும் ஆரோக்கியங்களும் எங்களை தேடி வந்துடும். எனவே சந்தோஷமான ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு கிடைத்திருக்கிறோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதே நேரத்தில் சிவகுமார் இணைந்து எல்லோருக்கும் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஐடியந்தோட பனாவத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சியோடு கிணைந்திருந்தாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்ற நாங்களே. இதே போன்று இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பேர்வலை தர்கா நகர் ரிம்சான் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. வட்டவளையிலிருந்து பார்த்திபன் சொல்லி இன்று நாள் நல்ல நல்ல ஹமைய இறைவன் துறை சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக வெளியாகியிருப்பது, இன்றைய தினம் சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். அதனை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் இன்றைய தினம் விசேட மாநாடு மற்றும் சர்வதேச மாநாடு போகிறது. அது கலந்து கொள்கின்ற விவகாரங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது காரணம் அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல் அமைச்சர் நலிந்த் அவர்கள் தெரிவித்த தகவல், இனவாதத்தை தூண்டுவதற்கு சிலர் முயற்சித்து வருகிறார், அதுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து என பல முக்கியமான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மன்னார் படுகையில் இருக்கின்ற இயற்கை எரிபொருள் அதே போல எரிவாயு ஆகியவற்றை அகழ்ந்தெடுக்கின்ற செயற்பாடு செப்டம்பர் 1 முதல் அதற்கான அகழ்வாராய்ச்சிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மன்னார்படுகிலிருந்து பாணந்துறை வரையான கடல்பகுதி அண்மித்த கடல் பகுதிகளில் அல்லது கரையோர பகுதிகளில் இவ்வாறான அதிகமான எரிவாயு அல்லது எரிபொருள் வளங்கள் காணப்படுவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்த விடயங்களும் இன்றைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல கீழ் மல்வத்துவோயா திட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் பார்வையிட்டு தொடர்பான விடயங்களை துரிதப்படுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல மத்திய வெளிநாட்டை பாதுகாப்பதற்கு மத்திய வெளிநாடு பாதுகாப்பு அதிகார சபை ஒன்று உருவாக்கப்பட போகிறது. அது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி அவர்கள் கபர்களில் தெரிவித்த விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியமாக வந்திருக்கிறது. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இதற்கு எதிராக இதுவரைக்கும் 29 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. நாளைய தினத்தோடு அதற்கான கால அவகாசம் நிறைவுக்கு வருகிறது. எனவே அது தொடர்பான நீதிமன்றத்துடைய வியாக்கியானத்துக்காக முழு நாடும் காத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விவகாரம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல பாதாள குழுக்களினுடைய உறுப்பினர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அவருடைய 638 லட்சத்துக்கும் அதிகமாக மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய 839 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக சொத்துக்கள் இவ்வாறு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அர்ஷடி சில்வா பாராளுமன்ற கருத்து முன்வைத்திருக்கிறார், புதிய அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொண்டாவது இந்த மோசடிக்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதை தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருக்கின்ற பிரதான தலைமைச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச மாநாடு இன்று. ஐநா சர்வதேச மன்னிப்பு சபை பிரதிநிதிகள் யாழ் வருகை. கிளிநொச்சியில் கவனயேற்பு போராட்டத்துக்கும் ஏற்பாடு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நீதிக்கான நீள் பயணம் எனும் சர்வதேச மாநாட்டில் வலிந்து அல்லது பலவந்த காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் உறுப்பினர் அனா லொரானோ டெல்காடிலோ ஃபோஸ் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றவிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய இந்த வருகையோடு பங்கேற்போடு நிகழ்வு விளம்பரப்போகிற செய்திகள் தான் பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்வானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதியை அனுமதித்து முக்கியமான விசாரணை நிகழ்வு இடம்பெறப்போகின்றன. வருடாந்தம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்படுகளால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அத்தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் மாபெரும் கவனயேற்பு போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்படும். அதற்கமே இந்த வருடம் இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஏற்பாட்டில் நீதிக்கான நீள் பயணம் எனும் மகுடத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை சில்வா அரங்கில் இடம்பெறவிருக்கிறது. எனவே யுத்தம் முடிவு கொண்டு வரப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொள்ளவிருப்பதோடு விசேடமாக வலிந்து அல்லது பலவந்த காணாமல் ஆக்கப்படுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் உறுப்பினர் அனா லொரேனா டெல்கா டிலோ பர்ஸ் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் ஆகியோரும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றப் போகின்றார்கள். இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களுக்காக நீதி உள்ளடங்களாக கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கு சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை கோரவிருக்கிறார்கள். அதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை 9 மணி முதல் 11 மணி வரை கிளிநொச்சி A9 வீதியில் உள்ள கோவிலுக்கு முன்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தமது அன்புக்குரியவர்கள் நினைவு கூர்ந்து கற்பூரச்சட்டி ஏந்தி கவனயர் போராட்டத்திலும் ஈடுபட இருப்பதோடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் நீதிக்கான போராட்டத்தை ஆவணப்படுத்தும் நூலொன்றும் இதன்போது இங்கு வெளியிடப்பட போவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதே போல இந்த விவகாரம் குறித்து தமிழரசு கட்சி தெரிவித்த கருத்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. எந்த ஒரு நிகழ்விலும் பங்கேற்க போவதில்லை தமிழரசு கட்சி அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பையும் தருகிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான இன்று இடம்பெறும் எந்த ஒரு நிகழ்விலும் பங்கேற்காமல் இருப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது. கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் நம்மை சுமந்திரன் ஆகியோரின் கையொப்பத்தோடு வெளியாகியுள்ள அறிவிப்பில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவே எமது நாட்டிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் எவ்வித நீதியும் கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் சார்பாக அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் அழுத்தி சொல்ல விரும்புகின்றோம். பொறுப்புள்ள அரசாங்கமாக இருந்தால் இந்த விடயத்தில் விரைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இந்த வருடம் வெவ்வேறு அமைப்புகள் தனித்தனியாக நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நமது கட்சியோடு கலந்துரையாடி எந்த நிகழ்வுகளிலும் ஒழுங்கு செய்யப்படவும் இல்லை, நாம் எதற்கும் அழைக்கப்படவும் இல்லை. ஆகையால் எந்த ஒரு அமைப்பும் நடத்தும் நிகழ்வில் நாம் கலந்து கொள்ளவில்லை என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில் எந்த தடையும் கிடையாது என்ற போதிலும் இந்த விடயத்தில் பிரிந்து நின்று போட்டியாக செயற்படுவதை இனியாவது தவிர்த்துக் கொள்ளுமாறும் வினயமாக கேட்டுக் கொள்கிறோம் என்பதாக இலங்கை தமிழரசு கட்சி விடுத்திருக்கின்ற அறிவிப்பில் குறிப்பிடப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த முறை ஒவ்வொரு அமைப்புகள் தனித்தனியாக நிகழ்வுகளை இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே இதில் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்பதாக இலங்கை தமிழரசு கட்சி ஏகமனதாக தீர்மானம் எடுத்திருக்கிறது. எனவே தனித்தனியாக இன்று இவ்வாறான விடயங்களுக்காக போராடுவதை அல்லது போட்டியாக இந்த விடயத்தில் பிரிந்து நின்று செயற்படுவதை தவிர்த்துக் வேண்டும் என்று இனியாவது தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அதே போல பொதுச் செயலாளருடைய கையொப்பத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய லங்கா தீபு பத்திரிகையில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் இந்த தினத்தை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற செய்தி அதே போல தொடர்பாக இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்ட போது அவர் தெரிவித்த கருத்து இன்றைய லங்கா தீப் பத்திரிகையில் வந்திருக்கிறது. பலாத்காரியின் அத்துருதான் கரவீம பிட்டுதிகை யுத்தொய் அதிகரணை அமைத்து என்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். பலவந்தமாக காணாமல் போக செய்யப்படுகின்ற விடயத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதாக நீதி அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். இன்று தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட திட்டத்தை முன்னிட்டு கடந்த தினங்களுக்கு முன்னர் அமைச்சர் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வது குடும்பத்தின் உறுப்பினர்கள் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு உரிமையாகும். எனவே அந்த உரிமையான கோரிக்கை என்பது அரசியல் விடயம் அல்ல எனவும் அது அடிப்படை மனித உரிமை எனவும் நீதி அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதற்கு பாதிக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் கோரி நிற்பது இந்த தங்களுடைய உறவுகளுக்கு நடந்தமான விடயங்களை கேட்பது அது அரசியல் சார்ந்த விடயம் அல்ல, அது மனித உரிமை சார்ந்த விவகாரம். எனவே அந்த விடயங்களை இனியொரு போதும் நடக்காமல் இருக்கிறது நாங்கள் பார்த்துக் கொள்கின்ற அதேவேளை அந்த மக்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுப்பதிலும் அரசாங்கத்துக்கு பொறுப்பிருக்கின்றதாகவும் அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார் அவர்கள் அமைச்சரிடம் பெற்ற தொடர்பான நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த ஜாயதீசே எச்சரிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. இனங்களுக்கிடையே பிளவுகளையும் இனவாத மோதல்களையும் தூண்டும் நோக்கில் தேசிய கொடி தொடர்பில் தவறான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதீசே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு ஒன்றில் நேற்று தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். தேசிய கொடி குறித்து இந்த நான் கூறியதாக முற்றுமுழுதான பொய்யான சில தகவல்கள் இப்போது பரப்பட்டு வருகின்றன. அந்த விடயம் ஒருவரும் உண்மையான விடயம் அல்ல, இது பொய்யாக சோடிக்கப்பட்டு இவ்வாறு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படுகின்ற போலியான பிரச்சாரம் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணோம். எனவே ஒரு குழுவினர் இவ்வாறான பிரச்சாரம் ஒன்றை திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். இடங்களுக்கிடையே சீர்குலைவை ஏற்படுத்தவும் தீவிர இனவாத மோதல்களை தூண்டுவதையுமே நோக்கமாக கொண்டு இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சிறப்பு விசாரணை தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இத்தகைய பொய் பதிவுகளை தெரிந்தே சமூக ஊடகங்களில் பகிர்ந்தவர்கள் அல்லது பதிவேற்றியவர்கள் பற்றிய விவரங்கள், காணொலிகள் அல்லது வேறு ஆதாரங்கள் இருப்பின் அவற்றை எனக்கு அனுப்பி வைக்குமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒருமுறை நாட்டின் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதில் அரசாங்கம் மிகவும் உறுதியாக இருக்கிறது. எனவே இதுபோன்ற பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதனை பரப்பியவர்களுக்கு எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக போலீசார் மூலம் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அதேபோல் இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, இலங்கை ராஜதந்திரிகள் குழு சனியன்று ஜெனீவா விஜயம், பொது விவாதம் 7ஆம் தேதி இடம்பெறும் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் குழுவினர் சனிக்கிழமை ஜெனீவா நோக்கி பயணமாக இருக்கின்றார்கள். இக்கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த ஐநா மனித உரிமைகள் உயர் சாணிகரகத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து உறுப்பு நாடுகளின் பங்களிப்போடு பொது விவாதமும் இடம்பெறப்போவதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சர்வதேச அவதானிப்புக்கு மத்தியில் நாட்டின் தற்போதைய நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடுகள் குறித்து ஜெனீவா தளத்தில் சமர்ப்பிக்க இலங்கை தூதுக்குழுவினர் தீர்மானித்திருக்கிறார்கள். சர்வதேசத்தின் கடுமையான அவதானிப்புக்கு உள்ளாகியுள்ள யாழ்ப்பாணம், செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்ளிட்ட உணர்வுபூர்வமான பொறுப்புக்கூறல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிவகார அமைச்சு மட்டத்தில் விரிவான ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெனீவா அமர்வுகளுக்கு முன்னதாக சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நீண்டகாலமாக கோரப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்தல், ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உத்தியோகபூர்வ திகதியை குறிப்பிடுதல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தின் மூலம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது போன்ற உள்நாட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியிருக்கிறது. மேலும் பொறுப்புக்குறளை உறுதி செய்யும் புதிய நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பது குறித்தும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை சட்ட அமலாக்கம் சார்ந்த சர்வதேச விமர்சனங்களின் தொடர்ச்சியாகவே தற்போதைய நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் இந்த தினம் முக்கியமான தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய 2வது பாகத்தின் முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். உட்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. குறிப்பாக மலையக பெருந்தோட்ட பகுதியை அடிப்படையாக வைத்து, நுவரெலியா மாவட்டத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறித்து நாங்கள் பார்க்கலாம். நுவரெலியாவில் நீர்முனை மலையக பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக பிரகடனம், 1500 ஹெக்டேர் நிலப்பரப்பை வர்த்தமானியில் வெளியிட தீர்மானம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். நுவரெலியா வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான முக்கிய நீர்முனைகள் மற்றும் நீர்முனை மலையக பகுதிகளை உள்ளடக்கிய 1500 ஹெக்டேர் நிலப்பரப்பை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக வர்த்தமானி மூலம் அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சிறப்பு மாவட்ட ஒருங்கிணைப்புக்குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாக்குடி, பிரதி கல்வி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன, நுவரெலியா மாநகர மேயர், பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர, ஆராய்ச்சி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், சுற்றாடல் அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள். இதன் போதே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாக்குடி சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். மாவட்டத்தின் சுற்றாடல் பாதுகாப்பு, நிலையான சுற்றுலா வளர்ச்சி மற்றும் நீர்முனை பகுதிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய மாவட்டத்தில் உள்ள சுற்றாடல் மற்றும் நீர்முனை மண்டலங்களை பாதுகாப்பதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் விரைவில் வர்த்தமானி அறிவிக்கப்படும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியா சுற்றுலா மண்டலத்தில் அமைந்துள்ள விடுதிகள் மற்றும் ஏனைய வணிக நிறுவனங்களுக்கு முறையான பொறிமுறையின் கீழ் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமங்களை விரைவாக வழங்குவதற்கு அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று கழிவுநீர் சரியான முறையில் அகற்றப்படுவதை உறுதி செய்வதன் மூலம், நீர்நிலைகள் மாசடைவதை தடுப்பதன் மூலம் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு சுற்றுலா மற்றும் வளர்ச்சி பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கவும், நீர்முனை பகுதிகளை பாதுகாப்பதன் மூலம் சட்டவிரோத காடழிப்பு மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களின் அபாயத்தை குறைக்கவும் இந்த கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆண்டன் ஜாக்குடி பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முக்கியமான தகவலாக இடம்பிடிக்கிறது. குறிப்பாக இந்த மன்னார் படுகையில் இப்போது அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்வதற்கான முதலீடுகளை மேற்கொள்ள சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் அண்மையில் அரசாங்கத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. செப்டம்பர் 1 முதல் இந்த செயற்பாடுகள் இடம்பெறப் போகின்றன. அவ்வாறு இருக்க இன்னும் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்றும் வெளியாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. மன்னார் முதல் பாணந்துறை வரையில் எண்ணெய் இயற்கை எரிவாயு வளம், பேராசிரியர் அதுல சேனரத்ன தகவல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. மன்னார் படுகையிலிருந்து பாணந்துறை வரையிலான இலங்கையின் மேற்கு மற்றும் வடக்கு கடற்பகுதியில் பெருமளவிலான இயற்கை எரிவாயு மற்றும் உயர்தர மசகு எண்ணெய் படிவுகள் காணப்படுவதாக பேராசிரியர் அதுல சேனரத்ன தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இலங்கை கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் ஆய்வுகள் மற்றும் அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் மன்னார் முதல் பாணந்துறை வரையிலான பகுதியில் இயற்கை எரிவாயு மற்றும் மசகு எண்ணெய் வளம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தி அகழ்ந்தெடுப்பதன் மூலம் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக பாரிய தீர்வை காண முடிவதோடு எதிர்கால ஆற்றல் தேவைகளையும் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும். முறையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மற்றும் தெளிவான அரசாங்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது ஆகியவை இத்திட்டத்துக்கு மிக முக்கியமானவை. எனவே அரசியல் தாமதங்கள் இன்றி சரியான திட்டமிடலோடு இந்த கடல்சால் வளங்களை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் பேராசிரியர் அதுல சேனரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதான் செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே மன்னார் படுகை அல்லது அந்த மன்னாரை அண்மித்த பகுதிகளில் 34,000 சதுர அடி பரப்பை வழங்குவது, 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை அகழ்வாராய்ச்சிக்காக வழங்குவதற்கு மருந்து இந்த கனிய எண்ணெய் இதே போல இயற்கை எரிவாயு தோண்டுவதற்கான சர்வதேச அனுபவ வாய்ந்த நிறுவனங்களுக்கு இதரமான விலைமணி பட்டியலை அல்லது விலைமனு குரலை தயாரிப்பதற்கான வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இப்போது அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் இப்போது இன்னும் ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. மன்னாரில் மாத்திரமல்ல முதல் பாணந்துறை வரையான கடற்படுகை பகுதிகளில் இவ்வாறான இயற்கை எரிவாயு அதேபோல இயற்கை எரிபொருள் காணப்படுகிறது. எனவே அதனை சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முதலீடுகளை மேற்கொண்டு சரியான அரச கொள்கை ஊடாக அதனை அகழ்ந்தெடுப்பதன் ஊடாக நாட்டின் பொருளாதார பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அதுல சேனரத்ன அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, அதுரவில் நாங்கள் விரிவாக பார்க்க தயாராக இருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மின்சார ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட போகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மின்சார ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு ஆரம்பம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இடம்பெறுகிறது. இலங்கையின் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் வகையில் 80 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு செலவில் மின்சார ரயில் சேவை திட்டத்தின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. இதுகுறித்து ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்தம்பிரிய தெரிவிக்கையில், நவீன புறநகர் போக்குவரத்துக்கான உட்கட்டமைப்பு திட்டமிடல்கள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும். ஆரம்பகட்ட மேம்பாட்டு பணிகள் குறித்தும் இவ்வாறு தகவல் வெளியிடப்பட்டு, குறிப்பாக கொழும்பு மருதான நிலையத்திலிருந்து ராகம பானந்துறை மற்றும் மல்வத்த ஆகிய முக்கிய புறநகர் பகுதிகளை இணைக்கும் பிரதான பாதைகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து ஏனைய பிராந்திய விரிவாக்கங்களும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த விரிவான உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 80 பில்லியன் ரூபாய் மதிப்பீடான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறுதியாக மின்சார ரயில்களுக்கான இந்த மாற்றம் தினசரி பயணிகளுக்கு ஒரு திறமான, விரைவான மற்றும் சூழல் நட்பு போக்குவரத்து அமைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரைவாக இலங்கையில் இந்த மின்சார ரயில் திட்டம் ஆரம்பிக்கப்பட போகிறது, அடுத்த வருடம் ஆரம்பமாகிறது. எனவே 80 பில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமான தகவலாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்த நேற்றைய தினம் ஜனாதிபதி கீழ் மல்வத்து ஓயா பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கிருக்கின்ற பணிகள் மற்றும் செயற்பாடுகள் நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார். அதன்போது ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு முக்கியமான விடயங்களை நேற்றைய தினம் தெரிவித்த கருத்துக்களும், அதே போல அதனை துரிதப்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்களை அடிப்படையாக வைத்தும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. கீழ் மல்வத்து ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். ரஜரட்ட மாபெரும் நீர்ப்பாசன கட்டமைப்பில் சேர்க்கப்பட உள்ள மற்றொரு விசேட நீர்த்தேக்க திட்டமான கீழ் மல்வத்து ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை நேரில் பார்வையிடுவதற்காக ஜனாதிபதி அன்ருகம் அதிசாநாயக் அவர்கள் நேற்று முற்பகல் அங்கு விஜயம் செய்தார். இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பணிகள் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் தொடங்கப்பட்டு 2026 ஆண்டிற்கென 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் எழுந்த சிக்கல்களை தீர்த்து கட்டுமான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன என்பதும், முற்றிலும் உள்நாட்டு நிதியில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் 2029 ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தையும் வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் தந்திரிமலை பொகுடவில் மல்வத்து ஓயாவின் குறுக்கே கட்டப்படவுள்ள மேற்படி கீழ் மல்வத்து ஓயா நீர்த்தேக்கமானது 169,400 ஏக்கர் அடி நீர் கொள்ளளவை கொண்டிருப்பதோடு, இதன் கட்டுமான பணிகளின் பின்னர் ரஜரட்டவில் அமைந்துள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகவும் வடமத்திய மாகாணத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகவும் இது அமையவிருக்கிறது. இத்திட்டத்தினூடாக அனுராதபுரம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு அளிப்பது, கீழ் மல்வத்து ஓயா பள்ளத்தாக்கில் கிராமப்புற அபிவிருத்தி மற்றும் விவசாயத்திற்கு நீர் வழங்குவது, தந்திரிமலை பகுதியில் புதிய அபிவிருத்தி பிரதேசம் ஒன்றை உருவாக்குவது, நீர் மின்சாரம் உற்பத்தி செய்வது, வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் சுற்றுலாத்துறை மற்றும் நன்னீர் மீன்வளத்தை மேம்படுத்துவது ஆகிய இலக்குகளை அடைய முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள யோதவாவி மற்றும் அகித்தமுறுப்பு வாவி ஆகியவற்றின் கீழ் உள்ள பிரதேசத்தில் பெரும்போகத்தில் 40,000 ஏக்கர் நெல் பயிர் செய்யப்பட்டாலும் நீர் பற்றாக்குறையின் காரணமாக சிறுபோகத்தில் 10,000 ஏக்கர் மாத்திரமே பயிர் செய்யப்படுகிறது. எனவே இந்த நீர்த்தேக்கம் கட்டப்படுவதால் சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் ஆகிய 2 பருவங்களிலும் 40,000 ஏக்கர் நெல் முழுவதையும் பயிர் செய்ய முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இத்தொடர்பில் திட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடிய ஜனாதிபதி கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் போது எழுந்த பிரச்சினைகள், சவால்கள் மற்றும் தேவைகள் குறித்தும் கேட்டிருந்ததோடு, மேற்படி கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி மக்களுக்கு பலன்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இத்திட்டத்தால் இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சினைகளுக்கும் ஜனாதிபதி முக்கிய கவனம் செலுத்தியதோடு, இவ்வாறான 315 குடும்பங்களுக்கு காணி மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதிகளோடு கூடிய வீடுகளை வழங்கவும், இந்த காணிகளில் சூரிய சக்தியால் இயங்கும் நீர்ப்பாசன மூலம் நுண் விவசாய பயிற்சியை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கின்றார். இத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி ஆராய்ந்ததோடு, 3.4 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்த்தேக்கத்தின் பிரதான அணை சுவரின் கட்டுமான பணிகள் சுமார் 60% நிறைவடைந்துள்ளதாகவும், தென்கரை மதகின் கட்டமைப்பு பகுதிகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மின் உற்பத்தி நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளதோடு, இதற்கான அத்திவாரம் அமைத்தல் மற்றும் கருங்கற்பாறைகளை தகர்த்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் யானைகளுக்கான தடைவேலி அமைத்தல், சிறிய குளங்களை புதுப்பித்தல் மற்றும் தொல்பொருள் அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்தல் போன்ற பணிகளும் இதன் ஊடாக மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தந்திரிமலை ரஜமாக விகாரையின் விகாராதிபதியும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரதி சங்கநாயகருமான வணக்கத்துக்குரிய தந்திரிமலை சந்திர நாயக தேரரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டதோடு, இதுவரை எந்த ஒரு அரசு தலைவரும் இத்திட்டத்தை நெருக்கமாக கவனம் செலுத்தியதில்லை என்று அவர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்தே அதன் செயற்பாடுகளை கவனித்து தேவையான வழிகாட்டல்களை வழங்கி இத்திட்டத்தை வெற்றி பெற செய்த தற்போதைய ஜனாதிபதியின் பங்களிப்பை பாராட்டுவதாகவும், எதிர்கால நடவடிக்கைகள் அனைத்திற்கும் தனது ஆசீர்வாதங்களை தெரிவிப்பதாகவும் அந்த தேரர் நேற்றைய தினம் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். எனவே இதன் போது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இவை திட்டமானது ஆரம்பிக்கப்படுகின்ற போது மிக முக்கியமான விவசாயத்திற்கும் அதே போல குடிநீருக்குமான மிக முக்கியமான தீர்வாக அமையப்போகிறது. கீழ் மல்வத்து ஓயா திட்டமானது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு காரணிகளால் கைவிடப்பட்டு வந்த நிலையில் ஜனாதிபதியினுடைய கண்காணிப்பின் கீழ் அவருடைய நேரடி கள ஆய்வின் அடிப்படையில் நேரடி கண்காணிப்பின் கீழ் இத்திட்டமானது தற்போது துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிர்மாணப் பணிகளை 2029 ஆண்டுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பது திட்டங்கள் குறித்தான விடயங்களை அங்கு தெளிவுபடுத்திய பொறியியலாளர்கள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்திய விடயங்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து ஜனாதிபதி கடந்த 28ஆம் தேதி மலையகத்தின் கபரகலை பகுதிக்கு சென்றிருந்தார். அதன்போது ஜனாதிபதி பல முக்கிய விடயங்களை தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த பிரதானமான ஒரு தகவல் இன்றைய லங்காதீப் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. மத்தியம கந்துக்குரிய ரகின்ன அதிகாரியை பணத்தமே வசரே அக மெத்தி சபையிட்ட ஜனபதி ஹெலிகரா என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். மத்திய வெளிநாட்டை பாதுகாப்பதற்கு புதிய அதிகார சபை ஒன்று வருகிறது. இந்த வருட இறுதிக்குள் இத்தொடர்பான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் ஜனாதிபதி அவர்கள் இந்த நவோதியாபுரம் வீடத்தை திறந்து வைத்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. நவோதியாபுரம் வீடமைப்பு திட்டம் கபரகலையில் 50 குடும்பங்களுக்கு வீடுகள் கையளிப்பும். தொழிலாளர்கள் 100 ஆண்டுகளாக அனுபவித்ததை அடுத்து அடுத்த பரம்பரைக்கும் உரித்தாக்க கூடாது. பூனாகலையில் ஜனாதிபதி திட்டவட்டம். இந்திய வீடமைப்பில் 163 பயனாளர்களுக்கு காணி உறுதி பத்திரங்களும் வழங்கி வைப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கபரகலை மற்றும் பூனாகலை மண் சரிவினால் வீடுகளை இழந்த 50 குடும்பங்களுக்கும் நேற்று முன்தினம் அங்கு நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க அக்குடும்பத்தினரிடம் வீடுகளை கையளித்தார். நவோதயாபுரம் என்ற விடுமுறை திட்டத்தை கையளித்த ஜனாதிபதி மற்றொரு திட்டத்தின் பிரகாரம் 4000 இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் 163 பயனாளிகளுக்கு காணி உறுதி பத்திரங்களையும் வழங்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்நாட்டில் பிறந்து இந்நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்து இப்பூமிக்கே மண்ணாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறந்த வாழ்க்கையை உரித்தாக்கும் பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக உரையாற்றிய ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீடுகளை இழந்து சுமார் 3.5 ஆண்டுகள் கடினமான மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த பூனாகலை கபரகலை பகுதியினைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்கே நவோதயாபுரம் வீட்டுத் திட்டம் உருவாக்கப்பட்டது. மலையக மக்கள் எமது சகோதர மக்கள் என்ற வகையில் இந்நாட்டின் பூரண உரிமைகளையும் வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களின் பிள்ளைகளுக்கும் உரித்தாக்குவது நியாயமற்றது என்றும் ஜனாதிபதி தனது உரையில் வலியுறுத்தியிருந்தார். கடந்த யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறிய இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இந்நாட்டுக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கும் கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வீட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதாகவும் எதிர்காலத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்யும்போது மலையக மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பிரிவுகளை அந்த ஒப்பந்தங்களில் சேர்க்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க தனது உரையின் போது மேலும் தெரிவித்தார். நமது நாட்டின் இதயமாக கருதப்படும் மத்திய மலைநாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான பொறுப்புகளை வகிக்கும் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களின் அதிகாரங்களை ஒருங்கிணைத்து முழுமையான அதிகாரங்களை கொண்ட மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபை அமைப்பதற்கான சட்டத்தை இந்த வருடத்தின் இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். பல ஆண்டுகளாக பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்த இந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வீடு தமக்கென்று இடம் மற்றும் கௌரவமான வாழ்க்கையை உரித்தாக்கும் நோக்கத்துடன் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க இத்திட்டம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 10 பர்சஸ் காணி மற்றும் 550 சதுரோடி பரப்பளவை கொண்ட முழுமையான 50 வீடுகள் இத்திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 2 படுக்கையறைகள் வரவேற்பறை சமையலறை மற்றும் குளியலறை ஆகியவை கொண்ட இந்த ஒவ்வொரு வீடும் சுமார் 32 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதோடு இங்கு புதிய வீடுகளில் குடியேறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தளவாடங்கள் சமையலறை உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் 175,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 10 பயனாளிகளுக்கு அடையாள ரீதியாக வீடுகளின் திறப்புகள் மற்றும் உரிமை பத்திரங்கள் ஜனாதிபதி தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் 4000 இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் ஹல்துமுல்லை பண்டாரவளை மற்றும் ஹப்புத்தொல்லை பிரதேச பிரிவுகளிலும் நிர்மாணிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கும் 163 பயனாளிகளுக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நவோதயாபுரம் வீட்டுத் திட்டத்தை நிர்மாணிப்பதில் காணிகளை செப்பனிடுதல் முதல் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், வீடுகளை உறுதியாக நிர்மாணிக்கும் பணிகள் முடியும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் இலங்கை ராணுவ பொறியியல் சேவைகள் படையணி வழங்கிய தீவிர மற்றும் சிறப்பான பங்களிப்பை பாராட்டி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமதத்னவுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது. வீட்டு பயனாளி குடும்பங்களின் நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் இங்கு வழங்கி வைக்கப்பட்ட விடயங்களும் இங்கே முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த மலையக மகிழ்ச்சித்திரத்தின் கீழாக மலையகத்தில் ஒவ்வொருவருக்கும் வீடுகளை உரித்தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீட்டு திட்டங்கள் இப்போது பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கபரகலையில் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக தொழிற்சாலையில் வசித்து வந்த இந்த மக்களுக்கு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில், அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பத்தை வழங்கும் வகையில் அந்த வீட்டுக்கான திறப்பை வழங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஜனாதிபதி. எனவே இந்த 50 குடும்பங்களுக்கான இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்ட அதேவேளை ஏனைய மலைகத்திருக்கின்ற மக்களுக்கும் இவ்வாறான வீடு நிர்மாணிக்கிற திட்டங்களை துரிதப்படுத்தவும் அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மலையக பகுதிகளை பெருந்தோட்ட பகுதிகளை பாதுகாப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக மலையக பாதுகாப்பு அதிகார சபை என்ற புதிய அதிகார சபையை உருவாக்கி நாட்டினுடைய சகல அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் கீழ் அங்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்களையும் வகுப்பதற்கான சட்டம் தயாரிக்கப்பட்டு இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் அதனை பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமாக இருப்பதை காலம். அதேபோல் நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பாட்டன் சிந்திய ரத்தத்துக்கு சொந்த மண்ணிலேயே பதில், பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் லயன் வாழ்க்கையை துடைத்தறிவோம், சொந்த காணிகளிலேயே வீடு கட்டுவோம், பாட்டன் சிந்திய ரத்தத்துக்கு சொந்த மண்ணிலேயே பதில் சொல்வோம், இனி மலையக மக்களுக்கு எல்லாமே சுபமாகவே அமையும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கடம்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். பூனாகலை பகுதியில் உள்ள கபரகளை விடுவிப்பு திட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயங்களை இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். இன்றைய நாள் மலையகத்துக்கு மட்டுமல்ல ஒரு நாட்டுக்கும் மகிழ்ச்சியான நாளாகும். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மலையக உறவுகளுக்கும் நமது ஜனாதிபதியின் கரங்களால் வீடுகளை கையளிக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் இது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மலையக மக்கள் அதிகமாக நம்புகிறார்கள். 200 வருடங்களுக்கு மேல் காலம் காலமாக ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம் இந்த மலையக சமூகம். 2024 ஏற்பட்ட அரசியல் சூழல் நமது மக்களுக்கு நல்லதொரு மாற்றத்திற்கு வழியமைத்ததும் அதன் பிரதிபலிப்பாக நாம் ஹட்டன் பிரகடனத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை நிறைவேற்றி வருகின்றோம். அதன்படி சம்பள உயர்வுகளை வழங்கி வருகின்றோம். போராட்டமில்லை, ஆர்ப்பாட்டமில்லை, உண்ணாவிரதமில்லை. அத்தகைய நிலையிலும் மலையக மக்களுக்கு சம்பள உயர்வை நாம் வழங்கியிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக இன்று இங்கு கட்டப்பட்டுள்ள 397 வீடுகளும் அரசளவில் கட்டப்பட்ட வீடுகளாகும். இது ஆரம்பம் மாத்திரமே. இனி இந்த பயணம் முழு மலையகம் எங்கும் தொடர்ச்சியாக செல்லும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் காணி உரிமையுடனான வீடு வழங்கப்படும் என்ற தேசிய மக்கள் சக்தியின் உறுதிமொழியை நிச்சயம் நிறைவேற்றுவோம். எங்களுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகிய எல்லா துறைகளிலும் மலையக மக்களை மேம்படுத்த நமது அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கிறது. மலையக சமூகம் பற்றிய ஒரு கவிதையில், தேயிலை தோட்டத்தில் பிறந்தோம், தேயிலை தோட்டத்தில் வளர்ந்தோம், ஆவி பிரியும் வேளையிலும் அந்த தேயிலை செடியின் அடியில் வீழ்ந்தோம். இனி என்ன, அனுர்குமாரவின் ஆட்சி காலத்திலே மலையக மக்களுக்கான மகிழ்ச்சி தொடரும். அவ்வாறான அந்த கவிதை அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமாரவின் ஆட்சியில் லயன் வாழ்க்கை துடைத்தறிவோம், சொந்த காணியிலேயே வீடு கட்டுவோம், பாட்டன் சிந்திய ரத்தத்திற்கு சொந்த மண்ணில் பதில் சொல்வோம், இனி மலையக மக்களுக்கு எல்லாம் சுபமாக அமையும் என்பதாகவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. விசி தெகட்ட சதி தெகாய் தெனட்ட பெட்சம் விசி ஹதாக் ஏஷாதிகரணி வினிசுரு மடுள்ள பத்கிரிமம் எம சத்தியே என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை பிரதான தலைப்பெற்று வைக்கலாம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டு பார்லமெண்ட் 2 கிழமைகள் ஆகின்றன. எனவே இதுவரைக்கும் 27 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இதற்காக விசாரணைகளுக்காக உச்சநீதிமன்ற நீதியரசல் குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கை இந்த வாரத்தில் இடம்பெறப்போவதாகவும் இந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காலம். அதே போல இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு இந்த திருதமானது வர்த்தமானியில் வெளியப்பட்டு இப்போது பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினத்தோடு 2 பூர்த்தியாகிறது. எனவே அந்த நாளைய தினத்தோடு இதற்கான நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால எல்லை நிறைவுக்கு வருகிறது. எனவே 31 தேதிக்கு பிறகு மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது. எனவே இதுவரைக்கும் மொத்தமாக இதற்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வரையான காலப்பகுதி வரை 27 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பது முக்கியமான தகவல். எனவே நாளைய தினத்தோடு இந்த மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கால எல்லை நிறைவுக்கு வருகிறது. நீதிமன்றங்களுடைய மறுசரைப்பு, அதே போல நீதிபதிகள் வயதில் தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கிய 22 திருத்தம் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறிய நிலையில் அது வர்த்தமானில் வெளியிடப்பட்டு அமைச்சர்கள் சமர்ப்பிக்கிற அனுமதி பெறப்பட்டு வர்த்தமானில் வெளியிடப்பட்டு பிறகு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 காலம் அதற்கு எதிராக ஆட்சேபம் முன்வைக்கிறதுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. நாளைய தினத்துடன் அந்த கால அவகாசம் நிறைவேற்றப்படுது. இதுவரைக்கும் 27 மனுக்கள் இந்த 22 எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இவ்வாறு இருக்க இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக இப்போது பல்வேறு சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், அதே போல சட்டத்திறனைகள் சங்கம், எதிர்க்கத்தரப்பினுடைய பலர் இதற்கு எதிராக பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே ஐநாவுக்கு அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பி இதில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் பல விடயங்களை தெரிவித்த நிலையில் அரசாங்கம் இப்போது அந்த விடயங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறது ஐநாவுக்கு. அது தொடர்பான செய்தி இன்று தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வருகிறது. 22வது திருத்தத்தால் நீதித்துறை பாதிக்காது, ஐநாவுக்கு அறிவித்தது இலங்கை, விசேட அறிக்கையாளருக்கு கடிதம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது. 22வது திருத்தம் நீதித்துறை சுதந்திரத்துக்கு முரணில்லை, ஐநா சிறப்பு அறிக்கையாளருக்கு அரசாங்கம் பதில் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது நீதித்துறை சுதந்திரத்துக்கு முரணானது அல்ல, இலங்கை உடன்பட்ட சர்வதேச சமவாய சட்ட பொறுப்புகளுக்கும் எதிரானதும் அல்ல. இலங்கை அரசாங்கமானது நீதித்துறையின் சுதந்திரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் அடிப்படை கொள்கைகளை ஏற்று நீதித்துறை சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்றும் ஐநா சிறப்பு அறிக்கையாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அரசாங்கம் இவ்வாறு பதில் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன, அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இந்த நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் சுதந்திரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சிறப்பு அறிக்கையாளர் மார்க்கட் சாட்ரத்வைட் அண்மையில் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் தனது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. நீதிபதிகள் மற்றும் சட்டத்திறனைகள் சுதந்திரம் குறித்து சிறப்பு அறிக்கையாளரால் 2026 ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெளியிடப்பட்ட இந்த எழுப்பப்பட்ட கவலைகள் தொடர்பில் குறிப்பாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் மற்றும் கொள்கை ரீதியான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வாய்ப்பை இலங்கை அரசாங்கம் பாராட்டுகிறது. அரசியலமைப்புக்கான 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை அமைப்பின் திருத்த சட்டம் மூலம் ஆகியவை 2026 8 மாதம் 7 தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 2026 ஆகஸ்ட் மாதம் 18 தேதி பாராளுமன்ற நிகழ்ச்சிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களில் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது, அதாவது முறையே 65 67 63 65 எனவே பிரதம நீதியரசரை பொறுத்தவரை ஓய்வு பெறும் வயதானது அவர் 67 வயதை அடையும் திகதி அல்லது பதவிக்கு நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி என குறிப்பிடப்படுகிறது. எனவே நீதித்துறை அமைப்பின்
திருத்த சட்டம் மூலமானது மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 61 63 உயர்த்த முன்மொழிகிறது மற்றும் ஏனைய அனைத்து நீதிபதிகள் மற்றும் நீதவான்களின் கட்டாய ஓய்வு பெறும் வயது 62 இருக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. மேலும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையை 110 அதிகரிக்கவும் இச்சட்டம் மூலம் முன்மொழிகிறது. மேற்கூறிய சட்ட மூலங்கள் அரசியலமைப்பின் 120 அரசுரப்பை உறுப்புரிமையின் கீழ் உயர்நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம். மேலும் அரசியலமைப்பால் கட்டாயப்படுத்தப்பட்ட நீதித்துறை மேலாய்வு செயல்முறை நிறைவடைந்த பின்னரே மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும். மேற்கூறிய சட்ட மூலங்கள் உயர்நீதிமன்றங்களின் குறிப்பிட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவோ அல்லது உடனடி நிறுவன நோக்கங்களுக்காக நீதித்துறையின் அமைப்பை மாற்றுவதற்காகவோ முன்மொழியப்படவில்லை என்பதை அரசாங்கம் வலியுறுத்துகிறது. தேங்கிக் கிடக்கும் வழக்குகளின் பாரிய சுமையை குறைத்தல், நீதிக்கான அணுகலை மேம்படுத்தல், மேல்முறையீட்டின் அதிகார வரம்பை பிராந்திய அளவில் செயற்படுத்துவதை இலகுவாக்குதல் மற்றும் நீதித்துறை நிபுணத்துவம் மற்றும் நிறுவன அறிவை பாதுகாத்தல் ஆகியவற்றின் தேவைகள் கருத்தில் கொண்டு நீதி அமைப்பின் திறனை வலுப்படுத்துவதே இத்திருத்தங்களின் நோக்கமாகும். நீதிக்கான அணுகல் என்பது சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படை தத்துவமாகும் என்றும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் பற்றிய சர்வதேச உடன்படிக்கையின் 2, 3 மற்றும் 14 உறுப்புரைகளின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மனித உரிமைகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். நீதிபதிகள் மற்றும் சட்டத்திறனைகள் சுதந்திரம் பற்றிய சிறப்பு அறிக்கையாளர் இலங்கையின் நீதிமன்றங்களை அணுகுவதையும் அவர்களின் வழக்குகள் சரியான நேரத்தில் விசாரணை செய்யப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கையின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது இலங்கையிலுள்ள பல்வேறு சட்ட பிரச்சினைகளை கையாள்வதற்கும் நாட்டிலுள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கையை போதுமானதாக இல்லை என்றும் சிறப்பு அறிக்கையாளர் குறிப்பிட்டிருந்தார். போதுமான ஊழியர்களையும் அனுபவமிக்க நீதித்துறை அதிகாரிகளையும் கொண்டிருப்பது நீதிக்கான அணுகலின் இன்றியமையாத அங்கமாகும். இது தொடர்பான அரசாங்கத்தின் பொறுப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் அரசியலமைப்பின் 146 உறுப்பினரையின்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் பிராந்திய அமர்வுகளை நடத்த நீதிமன்றத்தை அனுமதிப்பதே தற்போதைய சீர்திருத்தத்தின் செயல்முறையின் முக்கிய ஒரு நோக்கமாகும். எனவே நீதித்துறை அமைப்பின் சட்ட மூலமானது உயர் நீதிமன்றங்களில் மட்டுமல்லாது அனைத்து நிலைகளிலும் நீதித்துறை திறனை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. குறித்த சட்ட மூலமானது தடுத்து வைப்பதற்கான தனிப்பட்ட நீதித்துறை அதிகாரங்களை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைவேற்று அதிகாரத்திற்கு எந்த அதிகாரத்தையும் உருவாக்கவில்லை. இந்த சீர்திருத்தங்கள் நீதி அமைப்பின் செயல்திறன் மற்றும் திறனை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்துவதற்கு உகந்ததாக இருக்கும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டாலும் அவ்வாறு வயதை அதிகரிப்பது நீதிக்கான அணுகல் மற்றும் நீதி நிர்வாகத்தின் திறனை மேம்படுத்துவதற்கான முன்மொழிவின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும். இதற்கு நீதித்துறை அனுபவம் மற்றும் தொடர்ச்சியான தகுந்த அளவில் உறுதிப்படுத்துவது தக்கவைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் 2026 ஜூலையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் மூலம் முறைப்படி தொடங்கப்பட்ட ஒரு பரந்த நீதித்துறை சீர்திருத்த செயல்முறையின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கூறுகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கூறப்பட்ட பத்திரத்தை பரிசீலித்த பின்னர் அமைச்சரவை முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான தேவை நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சருக்கு அறிவித்தது. எனவே முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் முறையான நீதி நிர்வாகம், நீதிக்கான மக்களின் அணுகலை முன்னெடுத்தல், நீதித்துறை நிபுணத்துவத்தை பேணுதல் மற்றும் நிறுவன தொடர்ச்சியை உறுதிப்படுத்தல் போன்ற சட்டப்பூர்வமான குறிக்கோள்களால் அவசியமாகின்றன. எனவே அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை உள்ளடக்கிய முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பின் 107 உறுப்புரையின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள பதவிக்கால பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சட்டப்பூர்வமான குறிக்கோள்களை அடைவதற்காக ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது நீதித்துறை சுதந்திரத்துக்கு அத்தியாவசியமான பதவிக்கால பாதுகாப்புக்கு முரணானது அல்ல. பதவிக்கால பாதுகாப்பை நீதித்துறை சுதந்திரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக அடையாளப்படுத்துகிறது மற்றும் கட்டாய ஓய்வு பெறும் வயது அல்லது பதவிக்காலம் அதிகரிக்கப்படுவதை தடுப்பதென வரையறுக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் தகுந்த சட்ட நடைமுறையின்படி கட்டாய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது சர்வதேச சமய சட்டத்தின் கீழ் இலங்கையின் பொறுப்புகளுக்கு முரணானது அல்ல என்பதாகவும் இலங்கை அரசாங்கம் ஐநாவினுடைய அறிக்கையாளருக்கு சிறப்பு அறிக்கையாளருக்கு தன்னுடைய விளக்கம் அளித்து இந்த கடிதத்தை அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த 24 திருத்தம் என்பது நீதித்துறை சுதந்திரத்துக்கும் எந்தவிதமான முரண்பாடுகளை ஏற்படுத்த போவதில்லை என்பதாகவும் அது இது நீதித்துறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதாகவும் அவர்கள் அரசாங்கம் சுட்டிக்காட்டி ஐநா விசாரணை அறிக்கையாளர்களுக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து அமைச்சர் அர்ஷன நாணேக்கார் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. 22 திருத்தம்
சர்வஜன வாக்கெடுப்பை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும், நீதியமைச்சர் அர்ச்சனா நாணேக்கார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று அரசியல்வாதிகள் குறிப்பிட முடியாது, உயர்நீதிமன்றமே அந்த தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும். நீதிமன்றம் அவ்வாறு அறிவிப்பு விடுத்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல தயார், நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு எம்மால் செயற்பட முடியாது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணேக்கார தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் அந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அரசாங்கத்தின் சகல தீர்மானங்களையும் செயற்பாடுகளையும் எதிர்க்கும் நிலைப்பாட்டில்தான் எதிர்க்கட்சி இருக்கிறார்கள். சகலதையும் எதிர்க்கும் இவர்களின் நோக்கத்துக்கு அமைய எம்மால் செயற்பட முடியாது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் மக்களின் நலனுக்காகவும் நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைப்புக்காகவும் கொண்டுவரப்பட்டது. ஆகவே இந்த திருத்தத்தால் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கும் பாதுகாப்பும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற நீதிமன்றத்தின் தொடர்பான விடயங்களை சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புக்கு அமைய அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் அர்ச்சனா நாணேக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான விவகாரமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞர் அஸ்வினி சில்வா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்தாவது மோசடிக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கொண்டு முன்வைத்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர். Yo, one that you wanna listen to.

சுயாதீன செய்தி பார்வையிடிருக்கிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தி ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்தாவது மோசடிக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என்பதாக அர்ஷடி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. திருடர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட வேண்டியது மிக அவசியமாகும். இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமானாலும் பரவாயில்லை, எவர் எதை சொன்னாலும் திருடர்கள் கைது செய்யப்படவே வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. லஞ்ச ஊழல் தொடர்பில் அரசாங்கம் எடுத்து வரும் உறுதியான நடவடிக்கைகளை நாம் வரவேற்கின்றோம், அதற்கான ஆதரவை நாம் வழங்குவோம். ஏனெனில் லஞ்சம் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாம் பாராளுமன்றத்தில் போராடி வருகின்றோம். எனினும் மக்களின் இறைமையை பாதிக்கக்கூடிய அரசியலமைப்பு திருத்தங்கள் குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதாகவும் அர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது சட்டத்தரணிகள் தமது வாதங்களை 21 திருத்தம் தொடர்பாக முன்வைப்பார்கள். ஆனால் மக்களுக்கான தீர்ப்புகளில் நீதித்துறை சரியானதை செய்திருக்கிறது என்பதை சாதாரண மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இரண்டு விதமாக பார்க்கப்பட வேண்டும். முதலாவது சட்ட ரீதியான வாதங்கள், இரண்டாவது மிக சாதாரணமான ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் மக்களின் வாதங்கள் என அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாகவும் அந்த செய்தி தொடர்கின்றவை சட்டத்தில் அதாவது அரசியலமைப்பு திருத்தங்களை செய்தாவது இந்த மோசடிக்காரர்களை கல்வர்களை பிடித்து அடைக்க வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்பதாகவும் அது கால தேவை என்பதாகவும் கலாநிதி அர்ஷடி சில்வா அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். பாதாள லோக செயற்பாளர்கள் மற்றும் போதைப் பொருளில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை மையப்படுத்தி செய்தி வெளியாகிறது. லங்கா தீப பத்திரிகை தலைப்பிடுகிறது, மே வசரேதி பாத்தாளி அங்கே மில்லியன அட்டசிய திஸ் நமயக்க வத்கம் தகனம் கரலா தவத் கோட்டசாக் கணன் அதாய் மே வசரே ரத்து வரந்து கருவன் தாஹாத்தாக் லங்காவட்ட கினாத் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை பிரதான

சொத்துக்கள் தொடர்பான விடயங்கள் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல இந்த வருடத்திலும் அரசாங்கத்தினுடைய துரிதமான செயற்பாடு மற்றும் நீதித்துறை சார்ந்த பாதுகாப்பு தரப்பினுடைய செயற்பாடு காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 17 பிடிவராது பிறப்பிக்கப்பட்டவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் இன்று தினம் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருப்பதை காணலாம். இன்னும் பலர் சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக விசாரணை ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி, 236 நபர்களுக்கு எதிராக சிவப்பு அறிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு நாட்டிலிருந்து தப்பிச் சென்றும் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 236 நபர்களுக்கு எதிராக சர்வதேச போலீசார் ஊடாக சிவப்பு அறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இவ்வாறு சிவப்பு அறிக்கை விடுக்கப்பட்டவர்களில் 96 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதனிடையே சர்வதேச போலீசார் ஒத்துழைப்போடு கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இந்த வருடத்தினுடைய குறிப்பிட்ட காலப்பகுதி வரை அதிகளவான கிட்டத்தட்ட இதுவரை காலப்பகுதி வரை போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களோடு தொடர்புடைய 37 சந்தேக நபர்களை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சர்வதேச போலீசாரின் தொடர்ச்சியான உதவிகளோடும் இதுவரை மொத்தம் 42 நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கடத்தப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்த தகவலை தரவலை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய லங்காதீப பத்திரிகையிலிருந்து, பஸ் ரியதுருன் கொந்தஸ்ரலா பன்சியகட்ட மத்ரவிய சோதனா திரியுரத ரீதுராண்டாத் வெட வரதி என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதி வரை ஹைஸ் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்படுத்திக் கொண்டு போக்குவரத்து பஸ் செலுத்திய அல்லது பஸ்ஸில் பயணித்த நடத்துனர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 500 அதிகமானோர் கைது செய்யப்பட்டு அவர்களின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் டிஜேபி சேனாதீர அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. எனவே இப்போது இந்த நடமாடும் இந்த போதைப்பொருள் பரிசோதனை தொடர்பான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது. வீதிகளில் சாரதிகள் நடத்துனர்கள் போதைப்பொருள் அல்லது மதுபானம் பயன்படுத்துவதாக பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அதனை எழுபாராக சோதனை செய்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இதுவரை காலப்பகுதி வரை இவ்வாறு 500 அதிகமான சாரதிகளும் பொது போக்குவரத்து பஸ் சாரதிகளும் நடத்துனர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய தற்காலிகமாக அவருடைய அந்த அனுமதி பத்திரம், போக்குவரத்துக்கான அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முச்சக்கர வண்டி சாரதிகளும் அவர்களும் பொது போக்குவரத்து ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய நிலைமை குறித்தும் அவதானமாக செயற்பட்டு வருவதாகவும் அது குறித்தும் விசேடமான கவனம் நடத்தி வருவதாகவும் டிஜேபி சேனாதீர பிரதி போலீஸ் மாதிபர் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியும் என்ற முக்கியமான தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இந்த தினம் மற்றொரு முக்கியமான தகவலும் இந்த தினம் அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக வருகிறது. குருவருண்ட இகன் வீமட்ட லைசன் அணிவார என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உத்தேச தேசிய இந்த கல்வி சபையில் அமைக்கப்பட்டதன் பின்னர் உத்தேச தேசிய கல்வி சபை அமைக்கப்பட்டதன் பின்னர் தனியார் பந்திகள் அல்லது பிரத்யேக வகுப்புகளில் நடத்துகின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய உள்ளிட்ட இந்த ஏனைய கற்பித்தல் செயற்பாடுகளில் உள்ளிருக்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பிப்பதற்கான அனுமதி பத்திரத்தை பெற வேண்டியது, அதாவது அனுமதி பத்திரம் தொடர்பான விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்ற விடயம் அமலுக்கு வரப்போவதாக கல்வி அமைச்சருடைய உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் அருண பத்திரிகை தலைப்பெற்றிருக்கலாம். எனவே கல்வி தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இந்த தனியார் வகுப்புகள் நடத்துகின்றவர்கள் அல்லது பிரத்யேக வகுப்பு நடத்துகின்றவர்கள் பாடசாலை கல்வி செயற்பாடு தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்க தரமான ஆசிரியர்கள் தேவை. எனவே தரமான ஆசிரியர்களை தெரிவு செய்வதற்கு உறுதிப்படுத்துவதற்கான அந்த தரச்சான்றிதழ் அல்லது அவர்கள் கல்வி கற்பதற்கான அனுமதியை வழங்க பத்திரங்களை வைத்திருக்க வேண்டியது கட்டாயம் என்ற விடயம் இந்த உத்தேச தேசிய கல்வி சபையின் அமைக்கப்பட்டதன் பின்னர் அது அமலுக்கு வரப்போவதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக அருண பத்திரிகை வருகிறது. அருண பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. பிட்டக்குட்டுவ பஸ் போலே கெலகெஹுவத் ஹோதலாமத்தமாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். இதுவும் சிறந்த ஒரு முக்கியமான தகவல். இந்த புறக்கோட்டை பஸ் அறிப்பிடம் கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் மீள மறுசீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. எனவே திறந்து வைக்கப்பட்ட அடுத்த நாளே அங்கிருக்கின்ற இந்த
சில உபகரணங்கள் சேதப்படுத்தப்பட்டன, அங்கு வெற்றிலேச்சு துப்பப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டன. இவ்வாறு இருக்க மீண்டும் அது விமானப்படையிடம் கையளிக்கப்பட்டு அவர்கள் சரியாக அதனை கையாண்டு வருகிறார்கள். இவ்வாறு இருக்க இந்த புறக்கோட்டை பஸ் தரிப்பிடத்தில் நீங்கள் எச்சில் துப்பிச் சென்றாலோ அல்லது வெற்றிலை போட்டுவிட்டு அதனை காரி துப்பிச் சென்றால்

0: சிசிடிவி காட்சிகளூடாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை அழைத்து வந்து நீங்களே அதனை சுத்தம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். இவ்வாறு 1000க்கும் அதிகமானோர் புறக்கோட்டை பஸ் அறைப்படத்தில் இவ்வாறான அதனை சேதப்படுத்துகின்ற அல்லது அதை அசுத்தப்படுத்துகின்ற செயற்பாட்டு செய்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு இருக்கின்ற சிசிடிவியை அடையாளப்படுத்தி உங்களை அடையாளம் கண்டு உங்களை தேடி வந்து அந்த இடத்துக்கு அழைத்து சென்று நீங்கள் செய்த அந்த காரியத்தை மீளச் செய்வதற்கு அல்லது அதனை கிளீன் செய்வதற்கு சுத்தம் செய்வதற்கு நீங்கள் எச்சல் துப்பியிருந்தால் அதை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். வேறு ஏதாவது அழுக்குப்படி வேலைகள் செய்திருந்தால் அதை சுத்தம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. சட்டத்தின் ஊடாக இந்த விடயம் மேற்கொள்ளப்படும் நிலையில் அவ்வாறு எங்கள் எமக்காக ஒரு சொத்தாக இருக்கின்ற இந்த விடயத்தை பாதுகாப்பதன் நடைமுறை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பும். எனவே அதனை நிறைவு செய்யாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு 1000க்கும் அதிகமானோர் இந்த புறக்கோட்டை பஸ் அறைப்படத்தில் எச்சரி துப்பிவிட்டு மீண்டும் வந்து சுத்தம் செய்து சென்ற சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. எனவே நீங்கள் அங்கு செல்லும் போது மிகுந்த கவனமாக செயற்படுங்கள். உங்களுக்காக அதற்கான புறம்பான இடங்கள் இருக்கின்றன. அங்கு சென்று நீங்கள் செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியுமே தவிர அதனை அசுத்தப்படுத்துகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியும் என்பதாகத்தான் அந்த செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகையில் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்று மற்றும் ஒரு செய்தி, கொழும்பு வராயட்ட லோக்கியே விசிவெனித்தன மே வசரே சான ஹயக்கின் இதிரியட்ட என்பதாக இன்னும் ஒரு தகவலும் அருண பத்திரிகைகள் வருகிறது. உலக துறைமுகங்கள் பட்டியலில் இப்போது இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்துக்கு 20வது இடம் கிடைத்திருக்கிறது. இந்த வருடத்தில் 6 இடங்கள் துறைமுகம் முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் அந்த செய்தி வந்திருப்பதை காணலாம். இன்றைய தினம் தொடர்பான செய்தி தமிழன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. உலகின் முன்னணியை நோக்கி 20வது இடத்தில் கொழும்பு துறைமுகம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இலங்கையின் கடல்சார் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உலகின் முன்னணி கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் கொழும்பு துறைமுகம் 26வது இடத்திலிருந்து 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு துறைமுகம் 4.44 மில்லியன் கொள்கலன்களை கையாண்டிருப்பதோடு கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் இது 11.9% அதிகரிப்பு என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. உலக இந்த துறைமுகங்கள் தரவரிசை பட்டியலில் 26வது இடத்தில் இருந்த இலங்கை கொழும்பு துறைமுகமானது இப்போது 6 இடங்கள் முன்னேறி இந்த வருடம் 20வது இடத்தை அடைந்திருப்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலிருந்து முக்கியமான செய்தியாக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. சந்தேகம், இலங்கைக்கு அருகில் நங்குரமிடப்பட்டுள்ள 20 கப்பல்கள் என்பதாக ஒரு செய்தி ஒன்று இடம்பெடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி இணைய பத்திரிகையில் வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். நாட்டுக்கு அண்மித்த பிரத்யேக பொருளாதார வலயத்துக்கு அருகில் நங்குரமிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் கப்பல்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானத்தில் இருப்பதாக வெளிநாட்டு அமைச்சர் ஊடக பேச்சாளர் நாயகம் துஷார ரொட்ரிகோ தெரிவித்திருக்கின்றார். எனினும் குறித்த கப்பல் இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்புகள் வெளியே இருப்பதால் அவை தொடர்பாக இலங்கைக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்றும் அக்கப்பல்கள் எந்த ஒரு வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமது நாட்டு துறைமுகங்களை நோக்கி பயணிக்க முடியாமல் சுமார் 20 ஈரானிய எரிபொருள் கடற்போக்குவரத்து கப்பல்கள் தற்போது இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்கு அண்மித்த பகுதியில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். இலங்கைக்கு வரைக்கும் தொடர்பில்லை, அவர்கள் இலங்கை கடல் வலயத்திற்குள் வரவில்லை என்பதாகத்தான் அந்த விடயங்கள் தொடர்பாக இந்த வெளிநாட்டு அமைச்சனுடைய ஊடக பணிப்பாளர் நாயகம் துஷார் ரொட்ரிகோ அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகள் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
2: வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை கேட்டீங்க. தொடர்ந்தும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். காலை பொழுதோடு கிடைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 7:29.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேர்கள் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சீட்டளிப்பு வாரமான 410th சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள். ராசியாக விருச்சிகம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 15, 23, 49. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசியாக விருச்சிகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 15, 23, 49. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 88,81,460 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்த சீட்டளிப்பு வாரமான 4,536th சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ.

0: ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 21, 43, 61. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 21, 43, 61. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,03,77,400 ரூபாய். அடுத்த சுபபரிசு ரூபாய் 8,05,22,220 ரூபாய் 36%. அடுத்து மகஜன சம்பத். சீட்டெழுப்பு வாரமான 6,294 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 2, 9, 3, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 2, 9, 3, 6. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 2,15,51,760 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொது ரூபாய் 2,04,04,328 ரூபாய். அடுத்து தன நிதானய. சீட்டெழுப்பு வாரமான 2,324 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 9, 41, 68. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் எது ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 9, 41, 68. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 53,88,280 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொது ரூபாய் 8,12,64,650 ரூபாய் 40%. அடுத்து மெகா பவர். சீட்டெழுப்பு வாரமான 2,642 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 29, 71. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 6, 12, 29, 71. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 74,80,680 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு பொதி 30,38,11,522 ரூபாய். அடுத்த பவ சுப பரிசு பொதி ரூபாய் 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ராசி பலன். அடுத்து ஹந்தஹன. சீட்டெழுப்பு வாரமான 1,603 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ராசியாக ரிஷபம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 39, 42, 56, 61. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசியாக ரிஷபம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 39, 42, 56, 61. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 91,34,200 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 33,26,692 ரூபாய் 80%. அடுத்து அத சம்பத. சீட்டெழுப்பு வாரமான 869 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 9, 3, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 9, 3, 6. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 46,78,800 ரூபாய். அடுத்து ஜெய. சீட்டெழுப்பு வாரமான 562 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஜே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 3, 3, 5. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஜே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 3, 3, 5. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 64,64,800 ரூபாய். நேர்கள் கேட்டது நேற்றைய தினம் சுற்றிழுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
0: நேர்கள் இப்பொழுதும் நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபிரி தன சம்பத சீற்றெழுப்பு வாரமான 1002வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 3, 7, 5, 0, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 7, 5, 0, 7. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹34,74,700. நேற்று சுப பரிசு பதி ₹286,00,000. நேர்கள் அடுத்த சுற்றளிப்புக்காக கபில நிற சுபிரித்தன சம்பத்த அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத சீற்றெழுப்பு வாரமான 476வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 5, 0, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எண் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 7, 5, 0, 7. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளதும், 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டுள்ளதும், வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹64,99,160. அடுத்த சீற்றெழுப்புக்காக நீல நிற ஜெயசம்பத்த அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அதற்கொடிப்பது சீற்றெழுப்பு வாரமான 3094வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து வி தெரிவு செய்யப்பட்டுள்ளதும், வெற்றி இலக்கங்கள் 7, 48, 61, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 7, 48, 61, 75. 2,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹94,28,160. நேற்று பரிசு பதி ₹722,00,000. நேர்கள் சீற்றெழுப்புக்காக இப்பொழுது இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சீற்றெழுப்பு வாரமான 4980வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 16, 19, 44. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 16, 19, 44. 1,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,70,88,800. அடுத்த சுப பரிசு பதி ₹36,00,000. சீற்றெழுப்புக்காக அடுத்து ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுபபோல் சீற்றெழுப்பு வாரமான 3268வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 30, 66, 71. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 30, 36, 66, 71. 11, 30, 66, 71. 2,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 7 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 91,76,400. நேற்று பரிசு பதி ₹720,00,000. சுற்றுலுப்புக்காக அடுத்து செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சனிதா சீற்றெழுப்பு வாரமான 5429வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9, 41, 43, 52. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9, 41, 43, 52. 2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹69,36,600. நேற்று சுப பரிசு 503 லட்சம் சிறலிபுக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்படலொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சிற்றெழுப்பு வாரமான 2444வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து பி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 39 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 15, 63, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக பி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 39 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 15, 63, 67. 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,55,2,400 ரூபாய். அடுத்து கப்ருகா சுபகோடி பரிசு பொதியாக 3,508 லட்சம். சிடலிப்புக்காக செம்மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வனம் செய்து கொள்ள முடியும். அடுத்து சசரி சிற்றெழுப்பு வாரமான 1098வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 13, 43, 46. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 13, 43, 46. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,15,800 ரூபாய். சிற்றெழுப்புக்காக அடுத்து கபில நிற சசிறு அச்சிடப்படல் ஒத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:35 வரை, ராகு காலம் காலை 4:35 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30

ஆர்வம், கண்ணி, மகிழ்ச்சி, துலாம், லாபம், விருச்சிகம், பொறுமை, தனுசு, சுகம், மகரம், பக்தி, கும்பம், மேன்மை, மீனம், உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் யோகம், கடகம் ஆதாயம், சிம்மம் ஆர்வம், கண்ணி, மகிழ்ச்சி, துலாம் லாபம், விருச்சி.

ஒலக ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சங்கர் மற்றும் ஸ்ரீ ஸ்ருபி இரண்டு பேரும் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: இருக்கிறார்.
1: நன்றி ஜியார், நேர்கள் திருந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருக்கலாம்.
2: நேரம் இப்போ சரியாக
1: காலை 8 மணி.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்களுக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக அமைய போகுது. அது ஏன் அப்படின்னு சொன்னா, என்னோட இணைந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்காரு நம்மளுடைய சங்கர். வணக்கம் சங்கர்.
3: வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் எல்லாருமே இந்த சாட்டர்டேல லீவ் அனுபவிச்சுட்டு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா எல்லாரும் வெளில நிலைமை வேலையில செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிற உங்களுக்கு ஒரு மூளைக்கும் வேலை கொடுக்கணுமே, நாம சும்மா இருந்தா எப்படி அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க சொல்லுங்கல ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
2: அப்படியா?
3: ஆமா. என்ன மாதிரியான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அந்த மகிழ்ச்சி, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது எது, எது மகிழ்ச்சியை தரும், மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம என்ன செய்யணும், இப்படி எல்லாம் உங்களோட காலையிலேயே மொக்க போடாம. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மகிழ்ச்சியா இருக்கிறத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியல் மீடியால வந்து பகிர்வாங்க.
2: நிச்சயமா.
3: சரியா? இதுல என்ன நம்ம கேட்க போறோம்னா, சில பேர் மகிழ்ச்சியா இருக்கிறத பகிர்வாங்க, சில பேர் மகிழ்ச்சியா இருக்கணும் மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக பகிர்வாங்க. இப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல நாம என்ன கேட்க போறோம் இன்னைக்கு, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத சோசியல் மீடியால பகிர்றது நல்லதா, அப்படி இல்லைன்னா அதை பிரைவேட்டா வச்சு போய் நம்மளோட மகிழ்ச்சி நம்மளோட சந்தோஷம் பிரைவேட்டா வச்சுக்கிறது நல்லதா, இதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம்.
2: ஆமா, நிச்சயமா வந்து நிறைய அன்பு சொந்தங்கள் வந்து அடுத்து எடுத்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நிறைய ஆர்வமான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராகவே இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இலக்கங்களை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். நீங்க அழைக்க வேண்டிய இலக்கம் 0-3-2-7 ஐந்து 0-0-1 கதைப்பட 0-3-2-7-5-1-1-1 இருக்கு.
3: எப்படியும் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க, கைகள் எப்பவுமே காலையில செல்போனை தான் தேடிட்டு இருக்கும். அப்படியே பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னா, வசந்தத்தின் பேஜுக்கு போங்க. அங்க அழகான ரெண்டு பேரும் அழகான ஒரு போட்டோல இருப்பாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர். 71 9 79 76 38. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்கல வந்திருக்கீங்க ஸ்ரூபி. இப்ப நாம வந்து என்ன பண்ணிருக்கோம், நாம ரெண்டு பேரும் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கேட்ட தலைப்புக்கு வந்து இந்த நம்பருக்கு அழைப்பு மேற்கொண்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். என்ன இலக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா
3: 0301
2: காலை வணக்கம். அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல
3: இந்த நாள் உங்கள் தலைப்பு படி சந்தோஷமாக ஏற்படுத்திக் கொள்வது நம்மட கையில் தான்
2: இருக்கு. அது சரி. இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கறத சோசியல் மீடியால இந்த கால மக்கள் இல்ல இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா பகிர்ந்துடுறாங்க. நாமெல்லாம் அப்படி இல்லையே, மகிழ்ச்சினா சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணுவோம், இல்ல சொந்தங்களோட உட்காந்து பேசுவோம். இப்ப இப்படி மாறிடுச்சு, உங்களோட கருத்து என்னது அதுக்கு?
3: சொல்ல போனால் நம்மட சந்தோஷ வாழ்க்கை நம்மட கையில் தான் உள்ளது. அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை, அடுத்தது சொந்த பந்தங்கள் நல்லவர்களுடன் சேர்ந்து கலைப்பது, சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ள போனா எல்லாமே வரும், நல்லது வரும், கெட்டது வரும், பகிர பகிர அப்படியே போய்கொண்டுதான் இருக்கும். அந்த என்ன கருத்துகள் குழப்பி கொண்டு போய்கொண்டிருக்கும். அளவான நல்லதை மற்றவர்களுக்கு பாடமா பயனுள்ளதாக பதிவு செய்துவிட்டு மற்றது நமக்குள்ள இருக்கு. அடுத்தவர் வாழ்க்கையை பத்தி அவர் வாழ்கின்றார எப்படி என்று நாம கவலைப்படாமல் எண்ணங்களை நல்லபடியாக அமைத்து கொண்டு அடுத்தது நான் விரலுக்கு தக்கியதுதான் கடன்கள் இல்லாமல் உள்ளதை கொண்டு நல்லதை செய்துவிட்டு நமது பிள்ளைகளோட கிடைப்பதை கொண்டு ஏதாவது
2: நிறைவேற்றணும்.
3: ஆசைகள்
4: இன்றைய சமூகம் வந்து நாங்களும் கூட ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நாங்க இந்த பிளேஸ்க்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னு வந்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து அதை
2: போனா தெரிஞ்சுக்கணும் இல்ல மத்தவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு
4: அதுல வந்து மத்தவங்களை கடுப்பேத்தி பாக்குறதுல தனக்கு ஒரு சந்தோஷம்.
2: அப்படிதான் அப்படி இருக்கிறது வந்து எப்படி பிரைவேட்டா வச்சுக்கலாமா இல்ல எல்லா விடயங்களையும் சோசியல் மீடியால எடுத்து போட்டு நிறைய பொறாமைகளை தேடிக்கலாமா அப்படிங்கறத நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க எங்களோட.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

பாராட்டாய், காதலாய், கண்ணீராய், கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜ.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை,
2: நேயர்களின் கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத சோசியல் மீடியால பகிரலாமா இல்ல பிரைவேட்டா வச்சுக்கலாமா, இது ரெண்டுல எது நல்லது அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ நீங்களும் உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.
3: வணக்கம் கலீல்.
2: மருதமுனை கலீல், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நலமாக இருக்கிறோம் கலீல், நீங்க சொல்லுங்க.
4: ஆமாம், அதாவது உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது பிரைவேட்டா, நாங்க பெற்றோர் பிள்ளைகள் மனைவி மக்கள் உறவுகள் என்று சேர்ந்து மகிழ்ச்சி அடைவதுதான் உண்மையிலே நன்றாக இருக்கும் நேரடியாக. அதே நேரம் சோசியல் மீடியா பொறுத்தவரையில் இப்ப தூரத்தில் உள்ளவர்கள், அதாவது எங்களுக்கு பக்கத்திலே இல்லாத வெளிநாட்டிலோ அல்லது வேற ஊர்களிலோ உள்ளவர்களோ உள்ளவர்களோடு மகிழ்ச்சிகளை கொண்டாடுவதாக இருந்தால் அதுக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் உதவும். மற்ற விடயங்களில் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எங்களுடைய அன்புகளை மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ள ஒன்று கூடல், சாப்பிடுவது, சில சில இடங்களுக்கு செல்வது, இப்படியான விடயங்களில் நேரடியாகவே நாங்கள் பிரைவேட்டா செய்வது மகிழ்ச்சியை தரும். ஆனால் சந்திக்க முடியாத காண முடியாத இடங்களிலே இருப்பவர்களை நாங்கள் சோசியல் மீடியா மூலமாக மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள முடியும்.
2: நன்றி, நன்றி உங்கள் கருத்துக்கு.
3: ஓகே, அவர் வந்து ஒரு சூப்பரான கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா. நிச்சயமா நாங்க வந்து ஒரு போட்டோ இல்லைன்னா ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து சோசியல் மீடியால ஒரு நிறைய நம்ம சொந்தங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து அந்த இடத்துல இருக்கும் போது நாங்க வந்து அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து அந்த டைமை வந்து மிஸ் பண்ணுவோம். அந்த நேரத்துலதான் நாங்க போட்டோ எடுப்போம், அதை சோசியல் மீடியால அப்பவே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைப்போம். அந்த நேரத்துல வந்து அந்த தருணத்துல இருக்க மகிழ்ச்சியை வந்து நம்ம வந்து அனுபவிக்க மாட்டோம், அந்த நேரத்துல நாங்க அதை மிஸ் பண்ணிடுவோம்.
2: ஆமா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சொன்ன கருத்துக்கு என்னங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியா இருந்துருவோம், அப்புறமா வேணாத அப்டேட் பண்ணிக்கலாம்.
3: ஆமா,
5: ரெடியா மாமே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: நடிகர் ஆனந்த் பாபு.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு சொந்தங்கள் வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா சங்கர்?
3: ஆமா, வரவேற்கத்தக்க கருத்துக்களுக்காக நாங்களும் காத்துட்டே இருக்கோம். சிறப்பான கருத்துக்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்ப யார் வந்திருக்க தலைப்பினூடாக?
2: நம்மளுடைய ராஜேந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் ராஜேந்திரன்.
4: வணக்கம். வணக்கம் சகோதரர். வணக்கம் சகோதரி. இவரு சோமரிக்கிறார். ராஜேந்திரன் சொந்தம்.
3: சொல்லுங்க பாபா ராஜேந்திரன்.
4: வெளியே சிரிக்கிறேன். வரும் வியாபாரம் இல்லங்கிற பிரச்சனை வரும். ஆனா அது எல்லாமே மனசுலதான் வச்சுக்கணும். வாழ்க்கைகிட்ட சிரிச்சு பேசணும். நம்மளோட கவலை நம்மளோட தானே போகும். நம்ம என்ன சாப்பிட்டோம், எப்படி இருக்கிறோம், எல்லாம் நம்ம மனசுக்குதான். அது வெளியில காட்டிக்க கூடாது. மத்தவங்க கிட்ட நல்லா பேசணும். அப்ப அவங்க நினைப்பாங்க இவர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு போவாங்க.
2: வார
3: இறுதிகள் வார இறுதி நாட்கள் அப்படியே வாகனங்கள் எடுத்துட்டு பாதை எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், வேகமா ஒரு பயணம் போலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா அப்படி போறதுல பிரச்சனை இல்லை. பட் கவனமா போங்க. வீதி கட்டுப்பாடுகளை வந்து, வீதி விதிமுறைகளை வந்து பின்பற்றுங்க. ஏராளமான வீதி விபத்துகள் வந்து இடம்பெற்றுட்டே இருக்கு. நாள்தோறும் நீங்க பாதையில சும்மா நடந்து போறவரா இருந்தா கூட உங்களை நோக்கி ஒரு ஆபத்து வரக்கூடும். அதனால ரொம்ப கவனமா போங்க. செல்போன்லாம் எடுத்துட்டு பாதையில க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு ஐடி நூடக வலையமைப்பு நமக்கு இருக்கு.
2: நிச்சயமா.
3: அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோட இருந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலைத்திட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து ஏன் ஏற்படுது அல்லது ஏற்படும் போது எவ்வாறு நடந்துக்கணும் அப்படிங்கிற செயற்திட்டங்கள் கருத்தரங்கள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கு. அடுத்த மாதங்களில் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து நாங்கள் இதை தெளிவுபடுத்த காத்திருக்கோம். அதன் பற்றிய அப்டேட்களையும் உங்களுக்கு தர்றோம்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பால்மா, பால் மற்றும் யோகட் உள்ளிட்ட சில பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. விசேட செய்தி என குறிப்பிட்டு பால்மா, பால் மற்றும் யோகட் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் செய்தி ஒன்று பரவி வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள விலை அதிகரிப்பு தொடர்பான தகவல்கள் பொய்யானவை எனவும் அவ்வாறான செய்திகள் உறுதிப்படுத்தாமல் பகிர்வதை தவிர்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. போலி அல்லது உறுதிப்படுத்தாத தகவல்களை பகிர்வதன் மூலம் நுகர்வோர் மத்தியில் தேவையற்ற அச்சம் ஏற்படுவதாகவும் சந்தையில் தவறான புரிதல் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே சந்தேகத்துக்குரிய விலை மாற்றங்கள் அல்லது சந்தை முறைகேடுகள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. வெலே சாரங்க என்ற சாரங்க பிரதீப் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் லலித் கண்ணங்கர எனப்படும் பஸ் லலித் என்பவரை கைது செய்ய சென்ற மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் மற்றும் புலனாய்வு உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய துபாய் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கியூ நகரின் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் யுக்ரைன் ராணுவத்திற்கான ஆயுதங்கள் சேமித்து வைக்கும் களஞ்சிய சாலை ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல் காரணமாக அங்கிருந்த சுமார் 400 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை பின்னிரவில் நடந்த இந்த தாக்குதலால் அங்கு பீரங்கி குண்டுகள், கண்ணிவெடிகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வெடித்ததில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் உள்ளிட்ட அருகிலுள்ள கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த ஆயுத சேமிப்பு தளம் நிச்சயமாக அங்கிருந்திருக்கக்கூடாது என்று கூறிய அவர், மக்களுக்கு அருகிலேயே வெடிப்பொருட்களை சேமித்து வைத்தவர்களின் அலட்சியம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப் பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க கூட இணைந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு தலைப்பை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா, நாம சந்தோஷமா இருக்கிறது வந்து சோசியல் மீடியால பகிரலாமா இல்ல பிரைவேட்டா வச்சுக்கலாமா, இது ரெண்டுல எது நல்லது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏராளமான பேர் ஏராளமான கருத்துக்களோட வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா கருத்து சொல்லலாம். டக்குன்னு போன் எடுத்து நம்பரை டயல் பண்ணுங்க.
3: கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0301 1
2: அப்படி டக்குன்னு பேஸ்புக் வாங்க. பேஸ்புக்ல வந்து ஆ என்ன எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதோட சேர்த்து இந்த கருத்துக்கான கருத்தையும் சோசியல் மீடியாலயே சொல்லிட்டு போலாம் நீங்க.
3: நிச்சயமா இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க.
2: வாழை சென்னையில இருந்து பத்மா வந்திருக்காங்க. வணக்கம் பத்மா, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: நீங்க வந்ததுனாலே நாங்க ஜாலியா இருக்கோம்.
4: அதே மாதிரி நான் ரொம்ப நலமா இருக்கிறேன்.
2: சொல்லுங்க பத்மா, நீங்க
4: அதாவது சந்தோஷம், சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அத வந்து பகிர்ந்து கொள்றத மட்டும் பகிர்ந்துக்க வேண்டியதுதான்.
2: எல்லாத்தையும் பகிர்ந்துக்காம இல்லையா? எதை பகிரணுமோ அதை பகிரணும்.
4: எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு நம்ம ஏன் சங்கடத்துல விழுவானே?
2: அது சரி.
4: அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு.
3: என்ன
2: விஷயம்
3: சொல்லுவாங்க? ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் வந்து கை கூடும் வரைக்கும் வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து.
2: ஆமா, அது வந்து திருக்குறள்ல கூட இருக்கு. அதாவது ஒரு ஒரு தலைவன் இல்ல ஒரு அரசன் ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வரை அது பிறருக்கு வந்து தெரியக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சில வேளை நம்மளால அதை கரெக்டா முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அது ஒரு மீளாத துன்பத்துக்குள்ள நம்மள தள்ளிரும்.
3: நிச்சயமா அந்த மாதிரி தான். சிலர் வந்து இப்ப உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு
2: சொன்னா, சுத்தி இங்க சுத்தி ஒருவன் தெரியும்
3: அப்படி இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பொறுத்தவரையில நாங்களும் கூட அதை வந்து பப்ளிஷ் பண்ண நினைப்போம்.
2: ஆனா ரெண்டாவது வந்து இப்போ இந்த திருமணங்கள் எல்லாம் முன்ன இருக்கும்போது வந்து நாம ஐயரோ இல்ல அவங்க மத வழக்கப்படி தாலி கட்டுறாங்களோ இல்ல ஏதாவது சமய சடங்குகள் செய்யறாங்களோ அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுவாங்க, அதை பார்ப்போம். இப்ப சோசியல் மீடியால போடணுங்கிறதுக்காக கான்செப்ட் கிரியேட் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட கமெண்ட்ஸ்கள்லயுமே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் ஏதாவது நாகி அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து பிரியிற நிலைமை வருதுன்னா அப்பவே தெரியும்டா நீங்க போட்டாட்டு.
3: நிச்சயமா நிச்சயமா.
2: சோ அதனால இதெல்லாம் பிரைவேட்டா வச்சுக்கணும், பிரைவேட்டா வச்சு போன்னு இருக்காங்க. ஓகே,

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: எட்டு 0776 76 70 76.
1: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
2: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். ஒரு சூப்பரான தலைப்பு கிட்ட இருக்கோம் இன்னைக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சந்தோஷமா இருக்கிறது சோசியல் மீடியால பகிரலாமா அப்படி இல்லைன்னு சொன்னா பிரைவேட்டாவே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாம கேட்டிருக்கோம். சரியா, அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப சோசியல் மீடியால வந்து பகிரலாமா இல்லையா அப்படிங்கிற கேட்ட கேள்விய சோசியல் மீடியால போய் பாக்கலன்னா எப்படி? அதனால வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. சுரூபி,
3: பார்க்கலாம் பார்க்கலாம்.
2: சரி, நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நன்றி வணக்கம் அப்படின்லாம் சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவருக்கும் இனியமையான காலை நேர வணக்கம் சொல்லி பரமானந்தன் வந்திருக்காரு. சரியா, ஹட்டன்ல இருந்து ஹாய் ஹலோ வணக்கம் இருவருக்கும், வசந்தம் வாழ்ந்த உறவுகள் எல்லோருக்கும் இந்த நாள் மங்களகரமான சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கான், ரசித்து கேட்டுட்டு இருக்காங்களா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் அகுரணையில இருந்து இணைந்திருக்கிறாரு.
4: இருவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி நம்மளுடைய லிந்துரையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு பாடல்களாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி தினேஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கழுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் இருவருக்கும் சொல்லி செல்வதுரை நந்தகுமாரும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
2: இன்பம் பொங்கு காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா, சென்னையில இருந்து வந்திருக்காரு சிவராம் நாகராஜன். ஸோ அவரோட சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஆயண்ணா அக்கா காலை வணக்கம், மணி ஸ்ரீகாந்த் சரஸ்வதி சாந்தி கீதன் தீபா குடும்பம் எல்லாரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க. அடுத்தவாத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இனி காலை வணக்கங்களோட செங்கலடியிலிருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நாம கேட்ட கருத்துக்கு யாராவது பதில் சொல்லிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சுருபி கமெண்ட் செக்ஷன் அல்லசி ஆராய்ஞ்சி ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிஷா மாவனிலையில வந்திருக்காங்க. இனி காலை வணக்கங்களோடு தமிழ்நாடு தோட்டம் ஊர்கூடவத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. இனி காலை வணக்கங்களோடு சுந்தரம் வந்திருக்காரு. காலை வணக்கங்களோடு பொத்துவல் ஜமால்தீன் இணைந்திருக்கிறாங்க. இருவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம், முக்கியமான விடயங்களை நாம் எதிர்பார்த்த அளவிற்கு தன் பிள்ளைகள் ஓலவல் ஏலவல் பரீட்சைகள் சித்தி அடைந்தால் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறுதல் மற்றும் பிறந்த தினம் போன்றவற்றை பகிரலாம் அப்படின்னு சொல்லி மேனகை பண்டாரோல அல்லையில இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, பெருமை அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியான விஷயங்களை பகிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்க கொஞ்ச நேரத்தில் உங்களோட கருத்துக்களையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இளையராஜா இப்ப எல்லாரையும் இசையால ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பாடல். புதிய படத்துல இருந்து ஒரு புதிய பாடல் வந்திருக்கு சுருபி, கேட்டு பாருங்க. இசைன்னு சொல்லி நம்ம காதுகள் எல்லாம் கட்டிச்சு துப்புன இசையமைப்பாளர்கள் மத்தியில நம்மளை காப்பாத்த மறுபடியும் அந்த ராகதேவனே வந்திருக்காரு.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய தினம் வசந்தத்தை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் ஆனந்த் பாபு.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா மிக வேகமாக ஏகப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. நாம இன்று தினம் கேட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான். நாம சந்தோஷமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியால பகிரலாமா அப்படி இல்லைன்னு சொன்னா அதை பிரைவேட்டா வச்சுக்கலாம், இதுல எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏராளமான கருத்துக்கள் வந்துருச்சு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா. இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். பருத்து துறையில இருந்து அருண்மொழி, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நலமாக இருக்கிறோம். அப்புறம் அருள்மொழி, கருத்தை சொல்லுங்க. சோசியல் மீடியாலயே சுத்துறீங்க நீங்க.
4: மகளிர் என்பது நாங்களும் மகளிர்ந்து மற்றவர்களையும் சந்தோஷமா வச்சுதான் மகளிர்ச்சி. என்னட்டு சொன்னா நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொன்னா நாங்க மகிழ்ந்துட்டு அதை போட்டோம். மெட்டாக்களும் சுக்கில நாங்கள போடுறோம் வேண்டாம். மெட்டாக்களும் ஒரு பிரயோசனம் ஆயிருக்கும் அறிவுரை மற்றது நாங்களை பதிவுறது ஒவ்வொன்றும் அவங்க கருத்துள்ள தத்துவங்கள் அதுகளை வேணும் பிரயோசனம் ஆயிருக்கும். அப்ப அவையிலும்
2: சந்தோஷப்படுத்துறேன். அருள்மொழி, இப்ப நீங்க வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்னு வாங்கிருக்கீங்க, சரியா? இத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறீங்க, நான் புதிய கார் ஒன்னு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இது பாத்துக்கிட்டு இருக்க மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? மற்றவர்கள் பார்வைக்கு அது ஆடம்பரமா இருக்கலாம், நாம ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருப்போம் அந்த ஒரு நிலைக்கு வந்திருப்போம். இல்ல ஒரு மாசமா சேர்த்து வச்ச காசுல ஒரே ஒரு நாள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்திருப்போம், சரியா?
5: கனவா கூட இருந்திருக்கலாம்.
2: கனவா கூட இருந்திருக்கலாம். நாம என்ன பண்ணுவோம், சரி அது ஒரு போட்டோ எடுத்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும் சில நேரம்?
5: சுத்தி உள்ளவங்க எப்படி பாப்பாங்க நம்ம அதுக்காக எவ்வளவு முதலீடு பண்றோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது நமக்கு மட்டும்தான்.
2: ஆமா, சில நேரங்கள்ல வந்து நாம மகிழ்ச்சியா இருக்கிறோம், அந்த மகிழ்ச்சி நாம இருக்கிற மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் பகிரும் போது மகிழ்ச்சியா இருக்கணும் தான் நாம நினைப்போம். அந்த மாதிரியான ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னு சொன்னா சோசியல் மீடியாக்குள்ளயுமே அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி இல்லாம என்ன, புது காரு, புது போனு, கலக்கரே சுருவி அப்படிங்கிற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பாடுறவங்களை வச்சிருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். அதுலயும் மிக முக்கியமா எந்தெந்த விடயங்களை வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும், எதை சோசியல் மீடியாக்குள்ள போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்மளோட ரொம்ப பர்சனலான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த பர்சனலான விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா அதை பிரைவேட்டாவே வச்சுக்கலாம். நம்ம போற இடத்துல எல்லாம் போட்டோ எடுத்து நாம பாத்துக்கலாம், போடணுங்கிறது இல்ல. அப்படியே போடணும் அப்படின்னா உடனுக்குடன் போட தேவையில்லை, ஒரு மாசம் கழிச்சா அதை போட்டுக்குவோமே. இப்ப அதுல என்ன இருக்கு, அப்படி ஒரு இதுக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது நல்லா இருக்கும். காரணம், இந்த சமூகம் வந்து என்ன ஆகிரும்னு சொன்னா நாம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கறத வெளியில காட்ட ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்மளை பத்தி தேட ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு சரிவு, ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா, சரி எனக்கு அப்பவே தெரியும் போட்டு ஆட்டத்துக்கு இப்படி எல்லாம் ஆகும், நான் அப்பவே நினைச்சேன் அப்படிமாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா எதை பிரைவேட்டா வச்சுக்கணுமோ அதை பிரைவேட்டா வச்சுக்கோங்க. இது சோசியல் மீடியால யாரும் பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு என்ன பண்ணிருங்க, சோசியல் மீடியால போடலாம்.
5: நிச்சயமா. ஓகே, அதே மாதிரி இந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறோம் இல்லையா?
2: ஆமா. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸுகளையும் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கும் நாங்க கேட்டதுக்காக கால் பண்ணி சொன்னதுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். சோ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை
5: உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி,
2: பிரேமுடன் சங்கர் புஷ்பராஜ்.
5: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதியானது வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அனைத்து நபர்களும் வலிந்து காணாமலாக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பான சர்வதேச சாசனம் நிறைவேற்றப்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த ஆண்டுக்கான தினம் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை, இப்போதே செயற்படுத்துவோம் என்ற துணிப்பொருளை மையமாக கொண்டு இம்முறை சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து உடல்களை மீட்டு வருகின்றனர். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று நேபாளத்தை தாக்கிய இந்த பேரிடரை தொடர்ந்து 2400க்கும் மேற்பட்டோர் இன்னும் காணாமல் போயுள்ளனர். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை உட்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத். இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கள் எமது ஆட்சி. வசந்தம் எஃப்எம் அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
6: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குலதெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
5: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
7: தொடர்புகளுக்கு 0767-76-7676.
8: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
9: இது நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியான வருமானத்தை பெறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் வச்சுன்னா அனுபவிக்க தெரியாம வச்ச நிக்கிறானே.
2: நீங்க அறிஞ்சதை சொன்னா செய்யணப்பா.

0: ஐபோன் ஐபோன் ஐபோன் கேட்கிறேன். எனக்கு சும்மா போனே தெரியாம ஐபோன் கேட்கிறா. சும்மா கூட்டாளிக்கிட்ட விசாரிச்சா 2 லட்சம் 3 லட்சம் எனக்கு இருக்கிற இதுக்கு நான் எங்க போவேன். இது இவங்கிட்ட சொன்னா ஐபோனு காசு எடுத்து போட்டு சும்மா ஓட்ட போன கொண்டாந்து கூட்டுப்பான். அது வேற பிரச்சனையா இருக்கு. என்ன செய்யறன்னு தானே தெரியாம உதவி கேட்டா உதவி செய்யறமாய் செஞ்சு உபத்திரமாக்கி விட்டுருவான். உபத்திரமாய் வந்து உதவி செய்யறன்னு சொல்லி என்ன மாட்டி விடுவான்.
1: ரெண்டு
0: என்ன போன் பாவிச்சவன்?

0: ஆனாலும் அதடாப்பா, ஆனாலும் பொடியளிப்ப நாலு விஷயத்தை சொல்லத்தான் செய்யும். அதுக்கு உண்ட கால நீ நின்று, நீ உழைச்சு, நீ வாங்குற வழியத்தான் மகனை பார்க்க வேணும்னு சொல்லி ஒரு பிள்ளைய வளர்க்காத தகப்பனா நீ இருந்து உனக்கு என்ன பிரியோசனம்?
1: என்ன முட்டை போடுற கோழிக்கு தான்
0: முட்டை
1: கோழியில அதிகமாக இவனுக்கு நானும் எந்த அவசியம் போயிட்டு ஒசக்கான் மாப்பா மேல வராடி நான் பாய்வன் சொல்றான்.
0: வளரும் பயிரம் முளையில கிள் என்று சொல்லி சொன்னாங்கல்லே, நீ ஏன் ஆரம்பத்துல கிள்ளாம அறுவடை நேரம் கிள்ளி பிரயோசனம் ஆகுமா? அது இப்படிதான் தலை தெரிஞ்சு போய்
1: நிக்கல. அப்படியா வளர்க்கிறேன்?
0: நீ பெரிய என்ன வளர்த்து போட்ட தெரியாம கேக்குறேன். நீ இந்த வளர்ப்புலதான் இப்ப நின்று வந்து என்னட்ட பிசப்துற? இது உனக்கு அசிங்கமா இல்லையா? உண்ட பிள்ளைய பத்தி என்னோட

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
1: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
0: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
1: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு ஜிஐ பாக்ஸ் பார்.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: வாழ்க்கையில என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறேன்னா, நான் எல்லாம் ஸ்கூல் போன காலத்துல அங்கங்க வீட்டுக்கு போய் சட்டி பானை கழுவி அப்படி இப்படி வாழ்ந்து ஆக்கள் நாங்க.
2: இங்கவா, இது வந்து உங்க பஞ்சாயத்து கிடையாது. எனக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இவ்வளவு வேலை பட்டி இருக்கு சொல்லுவாங்க. ஏதாவது பிரயோசனமா கதையன் அபிலாஷன்
1: தானே, பிரயோசனத்துக்கு தானே நானும் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் ஒன்று பண்ணுவீங்க.
2: சொல்லு சொல்லு.
1: நீங்க போற ட்ரெயின்ல நானும்
2: கொஞ்சம் ஒரு வாரம் நான் இது போட்டிருக்கிறேன்னு இந்த இதுல காட்டு தடாப்ப இங்க நிக்கிறானோ தெரியல. ரோட் மேப்படா
1: எனக்கு
2: தெரியும். நீ இந்த லூகுள் போட்டோ ஓடுறதுல நீ வில பேசிதான்
1: தெரியாதான்
2: எதிர்காலம் இன்னும் இருக்கு. மேலதானடா இனி ஓட்டோவே ஓடலாம் சட்டம் ஒன்று பிறப்பிக்க போறாங்களா?
1: உண்மையாவா?
2: பேப்பர் வந்தியா? ரேடியோ
1: அது நல்லதானே? நாற்பதுக்கு மேல எங்களுக்கு நல்லதானே? நான்
2: இனி இந்த சின்ன பொடியம்மன் டேக்கில் வந்து அதை எடுக்கிறது இது எடுக்கிறது வெட்டி ஓட்டோல ஓடோ அந்த அயர்களை பறிச்சிட்டு போறது இதெல்லாம் அவங்களுக்கு இந்த எட்டு விளையாட்டு காட்டையில
1: நல்லோரு செய்தியை உண்மையானா
2: நீ கண்ணாடி எல்லாம் போட்டு சரியான முறையில ஓடவனு பயசு போச்சுதானே? அப்ப அதுகளெல்லாம் சரியான மெடிக்கல் செக்அப் எல்லாம் சரியான முறையில இருக்கு.
1: நல்லா காப்பாத்தி இதுவரைக்கும் எனக்கு இந்த சீனி மாவு பெனஞ்சி அதெல்லாம் ஒரு நோயும் இல்ல.
2: சரி சரி, என்னமோ எதுவோ ஏதோ 40 வயசுக்கு மேலதான் இந்த ஆட்டோக்கள் ஓடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை பத்தி நீ என்ன சொல்ற?
1: என்னத்த சில நல்லா தானே நான் எங்களை வயசான ஆகலுக்கு எனக்கு 51. இனி சின்ன பொடி மாடு ட்ரபல் போல் ஈஜாது. அப்ப அவனால என்ன சரி செய்வோம்? நாங்க 40 எல்லாம் எங்களுக்கே. நானா நான் இதுல சின்ன ஒரு கேஸ் ஒண்டிக்கு இப்ப செய்யும் தொழிலும் தெய்வம் செல்றமாய் வாப்ப செஞ்ச தொழில தானே மவன் செய்யணும்.
2: ஓ,
1: நான் பார்த்து ஓய்வு எடுத்து என்ன மவனும் குடுக்கலான்னு பார்த்த பேலாவாமே
2: அபிலாஷன். அது எல்லாம் நன்மையாத்தான் முடியுது. ஆனா நீயும் இதே நீ ஓடாத
1: ஓடாம மவனுக்கு தானே குடுக்கணும். மவனுக்கு ஓட கூடாதாமே, அவனுக்கு பயனட்டி
2: வித்துது.
1: வெளிநாட்டுல
2: வந்து துபாய் காசு வருது, அபுதாபி காசு வருது, டினர் என்றான் அதன்றான் இதென்றான் இதெல்லாம் உனக்கு தெரியாதா?
1: எங்கட தாரணா துபாய்
2: நாளைக்கடா இந்த ரோட்டுகளை இந்த பக்கைகளை ஓடி திரிகிறத நீ விஷயத்த முடியடா.
1: இப்படி ஆட்டோ வீத்துட்டு ரோட்டுக்கு வர செல்றீங்களா?

0: மத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்களை நீர்கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நபர் ஒருவரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை தொடர்பில் நீர்கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதன்பொழுது விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கொலையை செய்த சந்தேகிக்கப்படும் பிரதான சந்தேக நபர் மற்றும் அக்குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த ஏனைய இரு சந்தேக நபர்களும் நேற்று கைது
3: செய்யப்பட்டுள்ளனர்.
4: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 97 வயதான மூதாட்டி ஒருவர் இடிபாடுகளுக்குள் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளத்தால் இடிந்து விழுந்த பராமரிப்பு இல்லத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மூதாட்டியை மீட்க நேபாள போலீசார் மற்றும் ராணுவத்தினர் சுமார் 4 மணி நேரம் போராடியுள்ளனர். இறுதியில் அகழ்வு இயந்திரத்தின் உதவியுடன் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த மனத்தியல செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பார்க்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசர

0: ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவ்வளவு காலத்துக்கு தான் ஆட்டோ ஓடுற வில்ன காட்டி அவளுக்கு ராத்திரி நடிக்காமத்துல ஓடுற ஆட்டாவை இழுத்து இழுத்துட்டு கை பைத்தங்கமாய் ஆயி போச்சு. நல்ல விஷயம்தான், 3 லட்சத்துக்கு தான் வாங்கின, இப்பதான் விலையே 7-8 லட்சத்தை குட்டு கேளு. வித்தொரு 12 எடுத்து ஜொலியா ஆசிக்கா இருக்கத்தான் ஏழு. எப்படி 12 தான் யோசிக்கணும், இவங்கிட்ட கவனமா கேட்கணும். வித்து தான் சொல்லி அதுல கமிஷன் சொல்லி அடிச்ச ஒரு கேம் உண்டு அமைப்பார், இவங்கிட்ட கேம் கேட்டு அமைக்கணும். பாப்பம்
2: போட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன், உடனே வந்து பயர் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிருவான்.
1: ஒருத்தருக்கும்
2: ஒரு தீங்கும் செய்யாதவன், நம்ம தான் விஷயத்தை புடிக்க போறோம், நம்ம கண்ணால பார்த்து கையால ஆசமாக போறோம்.
1: வெரி குட் நான். அப்ப கேம் அமைக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்றீங்களா நானா?
2: அதுக்கப்புறம் நான் இவ்வளவு நாடும் ஓடி திரிஞ்ச நான் நல்ல நிலையில இருந்து நான் இப்ப இந்த காசை கையில தந்து போட்டு தொழில் இல்லாம நிக்கிறேன். அது இதன்னு சொல்லி குடும்பத்தோட சேர்த்து என்னன்னு எனக்கு கிடைச்சி ஊத்தப்படாது.
1: நல்ல இன்னும் காட்டினா அது அது உண்மை தானே? ஆனா அப்படி ஒன்று ஆவாதையா?
2: அதை நீ யோசிச்சு முதல் வா, இந்த இடத்துல
1: இல்ல சும்மா கேக்குது. நல்ல
2: காட்டி மெக்மேல போட்டு இருக்கிறாங்க. நானும் விடவா
1: ஒன்னும்
2: ஆகாது கையில.

ஐயா போங்கு போங்கு போங்கு சல்பி சேகரே.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன வாழ்க்கைடா சில்லி வேட்டாக்குன, இப்பதான் நிம்மதியா வெள்ள கோட்டு எந்திரிச்சு கிரி கோப்பி ஒன்று குட்டிக்கு போல் ரொட்டியில் உண்மை சேர்ந்து கைய காலம் நீட்டுக்கொண்டு ஆசிக்காக இல்லாட்டி வெள்ள காட்டி ஸ்கூல் பிள்ளைல ஆட்டில் 150 பேரை ஏற்றி போலீஸ்காரங்கிட்ட ஏற்றி பார்த்து அஞ்சு நாம சந்தில கட்ட கட்ட கட்ட கட்ட கட்டிட்டு போனதெல்லாம் முடிஞ்சு வெள்ள காட்டி நிம்மதியா உட்கார் பார்த்தீமா அந்த பாண்டில் கொஞ்சம் பட்டரை மேல பூசி கொஞ்சம் சீனிய போடு. ஆ இப்பதான் சொன்னு வேலை செய்யற காசை கண்டு மாலை பவளிக்கு வேலை பவளிக்கு என்ன கறி கொண்டு வாரு. நிம்மதியோ நிம்மதி, இவ்வளவு நானும் யோசிக்கலே, நானே இந்த சின்ன காசுல இப்படியா ஏகேந்தா பில்ல பிடிப்பான் வேர்வே சிந்தையிலி கால கைய நீட்டி கொண்டு எப்படி ஈக்கான் இல்ல உன் கிட்ட வந்துட்டேன், இன்னும் வருவேன் இன்னும் வருவேன், இன்னைக்கு பொல் ரொட்டி நாளைக்கு பான் ரொட்டி தேன் ரொட்டி அப்படி இப்படி அப்படி டெவலப் ஆவேன் செல்லி விடாங்க. பாத்திமா பாத்திமா சிக்கன் ஆக்கு சிக்கன் ஆக்கு டெவலப் பண்ணும் பில்லா கொடு கோல் உண்டாடி இப்ப சரியில்லை தானே, என்னத்தானு வழி காட்டி தானே. ஹலோ
2: ஹலோ
1: வில்லனான எப்படி, குட் மார்னிங்,
2: என்ன நல்ல ராகம் பாடுற
1: வீட்டுல வீட்டுல இப்பதான் பானும் ஜேமும் திண்டி இப்ப சிக்கனும் ஓட பண்ணி நிம்மதி நானா
2: கனகாலத்துக்கு பிறகு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறேன் என்ன
1: அதுக்கு காரணமே நீங்க தானே
2: நல்ல சந்தோஷமா இருக்கிற.
1: ஐயோ சந்தோஷம் சொன்னா இருங்க பாத்தி மணி பில்லாவோட பேசி கொண்டீங்கன்னு
2: இப்ப என்ன விளக்கம் பண்ணி சொல்லி சொன்னா அபிலாஷன் அந்த காசு எல்லாம் நீ செலவழிச்சு போட்டு எல்லி
1: சொல்லு.

0: உனக்கு
1: என்னக்கு ஐடியா இல்ல? நாங்க போய் இந்த கடைசி காலத்துல போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? நானா
0: அது ஆம்பளையில அனுப்புறது இல்லையடா, பொம்பளையில தாண்டா கேக்குறாங்க. அருமா தாத்தா சித்தி அக்கா பெரியம்மா அப்படி யாரும் இருக்கிறாங்க?
1: நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் துபாய் போற மாதிரி இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போற வயசுல தான் எல்லாம் ஐக்கான்.
0: ஐயோ கடவுளே, எப்ப நீ பை போன?
1: இல்ல இல்ல இல்ல, இது கோபடனா சென்ன அப்படித்தான்.
0: உனக்கு எது ஜோக் எது விஷயம் விளங்காம கதைப்பேடாப்பா.
1: சரி, இப்ப துபாய் அனுப்ப பொம்பளை, இப்போதைக்கு என்ன பொண்டாடி தான் இங்க அவங்க. நானும் துபாய் போறேன், என் இடுப்பிலே அவட்டப்பா.

நம்ம தியேட்டர் தொடர்கிறது. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஷக்கீல் மெயின் பவர் சொல்லினா கேள்விப்பட்டீங்க, துபாய் அனுப்புறாது இதுன்னு சொல்லி பொம்பளை வரதானு. எங்கிட்ட பொம்பளை எங்க போவா? அவ உட்கார்ந்த இடத்துல எழும்ப மாட்டாள். 3 மாசத்துக்கு திரும்ப 6 மாசத்துக்கு தூங்குவா. தார செல்லி அர்த்தம் இல்லாம கேட்டிக்கவும் மாட்டான். ஏதாவது சின்ன ஐடியாவும் டீயும் ஒருவன் எங்களுக்கு சல்வாரி ஒன்று போட்டு என்ன ஏத்த பாக்குறானா தெரியா. அப்படியாவது போவோம், என்ன பாப்பம் என்ன அப்படிலானா
2: என்ன வீட்டுக்கு வந்துட்ட பழையபடி?
1: நானா வந்தேன்? என்ன சரியில்லையே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நிம்மதி தான்.
3: அபிலாஷன், நீ 4 பொம்பளைகளை அனுப்பி விட்டேன்னு சொல்லி சொன்னா உனக்கு 1 மாத சம்பளம் உனக்கு
1: எங்க அனுப்பினா
3: பிள்ளையர 1 மாத சம்பளம் அனுப்புறவனுக்கு கிடைக்குது. இப்ப வந்து கிட்டத்தட்ட இஞ்சத்தை காசு 75,000 ரூபாய் கிடைக்கும் சொல்லி சொன்னா உனக்கு 4 பிள்ளைகளை அனுப்பினா 3,00,000 ரூபாய் 1 மாசத்துல காசு. என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு இது பிரச்சனை இருக்கா, எல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். எல்லாம் முழு கண்காணிப்போட இருக்கிற விஷயம். நாம தடுமாற தேவையில்லை.
2: ஒரு ஓட்டோவா கொடுத்தனா இவ்வளவு வசதி வாய்ப்பா இருப்ப இருக்கிற இது காலாகாலமா இவ்வளவு காலம் நீ உழைச்சு கொடுத்த, இனி உன்ன மனுஷ உழைச்சு கொடுத்தா என்ன?
1: உழைச்சு கொடுத்த நல்லந்தான்.
2: இல்ல இப்ப உழைச்சு கொடுக்கறேன்டா, வீட்டுக்குள்ள இருந்து ஓடி ஓடி உழைச்சு கொடுக்கறது வளமையான விஷயம் தான். ஆனா இப்ப வெளிநாடு போ பார்த்த மாதிரி இருக்கும். நீ எல்லாம் வெளிநாடு எங்க கூட்டி கொண்டு போகாட்ட போற? அப்ப அவளும் வெளிநாடு போய் பார்த்த மாதிரி இருக்கும். இதே வேலையைத்தான் வீட்டுல போய் அங்க போய் செய்ய போற. ஏதோ பொழுது போகத்தான் போகுது, நீ உன்ன வேலையை பார்க்கத்தான் போற. இதுல என்ன பிரச்சனை இருக்கு?
1: ஆனா கோச்சு கொள்ளவான என்ன இருந்தாலும் என்ட பொண்டாட்டி மேல எனக்கு மாற லவ் ஒண்டிக்கினா. மத்த 2 பிள்ளைகளும் தெரிந்தான் மொய்டினும் சைப்பாவும் அவங்களையும் விட்டு போற மனசுக்கு எனக்கு வேதனை.
2: காலம் மாறினாலும் காதல் மாறாதடா, அதுல நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனாலும் உண்ட 2 பிள்ளைகளும் இனி உனக்கு கண் வந்த தெய்வங்க.
1: ரெண்டு பேரும் எனக்கு தெய்வமாயிட்ட பிள்ளைகள்.
2: என்னடா நம்ம மனுஷியில நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பிள்ளைகள நாம ஒரு கிட்டு குழியாக நாம வளர்க்க போறோம். இதுல என்ன நம்ம யோசிக்கிறதுக்கு இருக்கு? நினைச்ச நேரம் எல்லாம் வாட்ஸ்அப்ல கரைக்கலாம், வைபர்ல கரைக்கலாம், என்னெல்லாம் சொல்றாங்களே
1: அனுப்பேலும் நானும் அது என்ன நான் பெற்ற செல்வம் என்ன பாட்டு வலி
2: அது பருவ
1: பருவ பருவ பேசவா.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: சரிப்பட்டு வர எவ்வளவு பண்ண ஜாலியா இருந்து இப்ப காசு அனுப்புறாம இல்ல போன ஆன்சர் பண்றாலும் இல்ல அவளுக்கு என்ன சரி டுபாயில செட் ஆகிக்கும் ஏஜென்சிக்கு போனாலும் அவனும் போன தூக்குறா இல்ல இது பில்லனான கிட்ட போயிட்டு பேசணும் கேம் இல்லாட அப்செட் ஆயிரு இந்த பண்ண இல்ல இல்லாம பேத்திட்டே பில்லனானா
2: என்ன அபிஜ மீன் புடிச்ச மாதிரி வந்து
1: பில்லனான கேஸ் தானா
2: என்ன என்ன பிரச்சனை
1: அவட்ட ஒரு கோலும் இல்ல ஆன்சரும் இல்ல போன பேசினாலும் எனக்கு ஒரு பண்ணு இல்லையே நானா
2: அவளை அங்க இருந்து சங்கீத கதையில இருந்து விளையாடி
1: புருஷன்
2: ஐயோ கடவுளே இதுக்கா ஓடி வந்த
1: அந்த ஏஜென்சிக்கு சொல்லி உண்டு அவளை இங்க வரவழைங்க இல்லாட்டி என்ன அங்க அனுப்புங்க ரெண்டுல ஒன்று செய்யுங்க
2: ஒரு வாரம் உனக்கு இப்ப காசு இல்லையா பிரச்சனை காசு இல்லையா பிரச்சனைக்கு அவள் இங்க வந்து உனக்கு காசு வருமா
1: அவளை பத்தி பிச்சை எடுக்கிறதான் சும்மா விடப்பட்டாய்
2: அதைத்தான் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன்
1: என்ன
2: இல்ல இப்ப சரி ஏதோ ஒரு வகையில நீ இப்ப நல்லா தானே இப்ப இருக்கிற
1: இப்ப கொஞ்சம் புறன் இல்ல நான் எனக்கு டீக்க
2: பொறுத்தனே யாரும் புறம்
1: இங்க நிறைய ஆறு போச்சு நான் ஜப்பு
2: நேரம் எனக்கு கொஞ்ச நேரம் வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லி கேளு பெருநாள் இல்லையாண்டு பேரன் உடனே அப்படி வரையில உன்னை ரெண்டு இதுக்கும் கூட்டம் அட்டி சட்டப்பட்டு
1: எனக்கு
2: குட்டுக்குறையெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு நம்மளோட ஃபண்ணை நாம பார்க்கணும்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: எடுப்பம் பாத்திமாக்கு வீடியோ கால் ஒன்று எடுப்பம். அம்மா தூக்குறா பாத்திமா, மாற பசுந்து வெள்ளையாவீகாய் கொளுத்தீகாய், என்னே மறந்துட்டாய் அபுலாஷன்னு. அடியே பாத்திமா, நீ சல்லி அனுப்பலன்னு சொன்னா நீ பெத்த ரெண்டு புள்ளகு அனுப்பு, சல்லி அனுப்புறியா கழுத்தை நெச்சுக்கோ இவனோட்ட என்னக்கு புள்ள வருதே. என்ன செல்றாய் அனுப்புறியா இல்லையா? எனக்கு 100 dinar நீ இப்ப உடனே அனுப்பணும். அடே பயவுடா அனுப்பு, 100 dinar இப்ப போடு போடு. இப்பதான் காசு எதுக்கு இல்லையோ, அடுத்த கோல காசு இல்லையோ பயந்துட்டா காசு போடுவான். படிக்கடா உள்ளே வேலை பிறந்தீங்க ரெண்டு பேர், உங்களே பெற்றதுக்கு 2 வாழை மரத்தை வச்சு 2 வாழைப்பழத்தையும் தீங்க இருக்கு. உமா ஒன்றுதான், நீங்கள் ஒன்றுதான். படிடா,
2: என்ன செய்யறே தெரியலையே. எல்லா காசையும் உழைச்சு உழைச்சு அவனுக்கே அனுப்புறேன், ஆனா அவன் மாடாம இருக்குமான்னு தெரியல. போற காசு எல்லாம் என்ன பண்றான்னு தெரியல. பிள்ளையில போட்டு சித்திரவதை பண்றான், யாருக்கு கோல் எடுக்கிறேன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு வில்லனானதான். வில்லனானதான் சரியா எனக்கு நேரான ஒரு நல்ல வழிய காட்டுவாரு. இப்ப அவரை தவிர எனக்கு உதவி செய்யறதுக்கு இப்ப யாருமே இல்ல. வில்லனானக்கு எடுப்போம் கோல. ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ வில்லனானா?
3: யாரு பிள்ள?
2: நான் தான் பாத்திமா பேசுறேன், துபாயில இருந்து.
3: விட்டுட்டு
2: அவனை நம்பி பிள்ளைல விட்டுட்டு நான் இங்க இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு.
3: எனக்கு தெரியும் தானே பாத்திமா,
2: எவ்வளவு காசு பில்லானானா அவனுக்கு அனுப்பியிருப்பேன்.
3: இப்ப அவன் இப்ப என்ன, இப்ப நேர வந்து உனக்கு அடிச்சே காட்டினவனோ?
2: வீடியோல காசு போடு காசு போடுன்னு என் பிள்ளையில போட்டு அடிச்சு சா வைக்கிறான். நானா
3: பிள்ள, நீ ஒன்றும் யோசிக்காத. இங்க இப்ப சட்டத்திட்டங்கள் கூட, நீ அங்க இருந்து உண்ட ஏரியா போலீஸுக்கு அடி, அவங்க நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு நீ பார்த்த அந்த காட்சிய வீடியோ அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு, மிச்சம் அவங்க பார்த்து கொள்வாங்க. இந்த மாதிரி நேயர்கள் இப்படிதான் செய்யும்.
2: சரி நானா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யற நானா. நான் இப்ப போய் உடனே நான் போலீஸுக்கு கால் எடுக்கிறேன், பேசுறேன். இதை பத்தி என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு தானே, எனக்கு அனுப்பி இருக்கான் தானே. இதை வச்சு நான் அவனுக்கு நான் செய்யற வேலையை செய்யறேன், நான் இனி விட
4: மாட்டேன்.
1: அவன் யாரு?
4: தோராரினா மினியோ?
1: அம்மா மினியோ மேடம். ஓ கவுத மேடம்,
4: மம போலீசியே.
1: போலீசியே முகம் மேயாவே
4: தமாகே நம அபுலாஷன்
1: ஆல் வில்லிங் மோமெண்ட் அபுலாஷன் மேடம்.
4: ஆ தம்மே தனுத்தி நல்லது ஏனே மே பீலா
1: பீரே பொலி பொலி சொட்ட மேடம் சொட்ட கவு
4: தம்ச தானியம தீனி
1: தம தன ரமதி கைனோ.
4: ஆஹா தேகோ லமை
1: ஏகே கோ மே நிதி ஏகே கடே கிள்ள தீனோ மட பொடி பைட்யா கேந்த பொடிகா
4: பைட் லமை வை அவனோட கடே பைட் கேந்த மின்னா
1: நான் நோன கிள்ள இந்த பிரச்சங்க வாதே
4: மம்மே போலீசே மம்மே பைட்
1: கரதர
4: பாத்திமா வீடியோ அப்படி எவ்வளவு தியனோ
1: இல்ல அவ வீடியோ அனுப்பி இல்ல நோனா ஏயா எவ்வளவு பொறுக்கி அரி அவ்வா
4: டெம்மோக்கு அப்படி தமும் அத்தடம் கொடுக்கணும்.
5: மரியாதை போகுது. ஐயோ நோ,

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ்

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மதிய பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வசந்த காற்றலையோடு இணைந்து என் சுவாச காற்றை கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. 3 மணி வரைக்கும் நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றேன். அழகான இனிமையான காதல் பாடல்களோடு இணைந்து கொள்ள போறீங்க. எக்கச்சக்கமான காதல் பாடல் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. நேரம் மதியம் 12:09 ஆகிக் கொண்டிருக்கிறது. எல்லோருடைய மனசிலும் இணைந்து எப்போதும் புதைந்து எப்போதுமே நாங்கள் அந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டே இருப்போம். அப்படி ஒரு அழகான இதமான மனதை தொட்டு சென்று மனதுக்குள் புதைந்திருக்கின்ற அந்த அழகான காதல் பாடல்களை இப்போ நீங்கள் கேட்டு ரசிக்க போகின்றீங்க. வசந்தத்தின் என் சுவாச காற்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanthamfm.lk என்ற கடிக பக்கம் கூட இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச காதல் பாடல் என்ன அப்படிங்கறதையும் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னா இந்த காதல் பாடல என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கும் இல்லையா? அந்த பாடலையும் என்னோட நீங்க கேட்டு ரசிக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, எந்த கடத்தில் இருந்தாலும் சரி, என் சுவாச காற்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பேஸ்புக் கூட இணைந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். அழகான இனிமையான ஒரு விடுமுறை நாளை வசந்த காற்றலையோடு இணைந்து என் சுவாச காற்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அழைப்பேற்படுத்துங்க, பேசலாம். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111-2775-1 அதே போல 0111-2775-1 அழைப்பை ஏற்படுத்தி உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த காதல் பாடலை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஹரல் சந்திரா வந்திருக்கிறார். வணக்கம் ஹரல் சந்திரா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்ச காதல் பாடல் என்ன?
1: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல், அந்த பாடல்.
0: ஓகே, ஏன் பிடிக்கும், என்ன ரீசன்?
1: அதை கேட்கின்ற பொழுது ஒரு இனிமையாக இருக்கின்றது, நல்ல நல்ல வரிகள் இருக்கின்றது.
0: எப்போதுமே அந்த பாட்டை படிச்சுட்டே இருப்பீங்களா?
1: ஆம், சில மேடை நிகழ்ச்சிகளிலும் நான் பாடுவது அந்த பாடலை.
0: சரி, ஓகே. காதல் எல்லாம் உண்டா இல்ல?
1: காதல் இல்ல, இப்பொழுது பேர பிள்ளைகளோடுதான் காதல்.
0: சரி சரி, எல்லாம் ஒரு காதல் தான் என்ன? சரி, ஓகே. அடுத்த அழகான ஒரு காதல் பாடல் இருக்கு, யாரெல்லாம் அனுப்பிச்சுக்கோங்களா?
1: பெரிய நீலாவணியை சேர்ந்த கிருஷ்ணா, கல்முனை சட்டிமாபுரத்தை சேர்ந்த லயனல் கிரகரி, செல்சன் செலர் மற்றும் பாண்டியரப்பை சேர்ந்த இந்து ராஜேந்திரம் தேவமணி டீச்சர், முருகட்டாஞ்சியனில் இருக்கும் தீபா குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்துக் கொடுத்தார்கள்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: வருகிறது இந்த பாடல். அழகான ஒரு பாடல். உயிரை நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா, தப்பு செய்தால் செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா. காதல் கடிதம் கேட்கலாம். ஜோடி திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானுடைய இசையில் வைரமுத்தினுடைய வரிகளில் வருகிறது. நீங்க கேட்டுட்டே இருக்கிறது வசந்த காற்றாலையின் என் சுவாசக்க.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: கோவிலே நான் தொழுதின் கோலமயில் உனை சேர்ந்திடவே, கோடிமுறை நான் தொழுதின் காலமெல்லாம் நீ வாழ்ந்திடவே. நல்ல பாடல், நலம் நலம் அறியாவல், காதல் கொடை திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்த காற்றாலையின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம், அழைப்பீட் படுத்துங்க. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: வட்டலன்னு கண்ணண்ணா.
0: கண்ணா எப்படி இருக்கீங்க?
1: ஒண்ணும் இல்ல.
0: நன்றி, உங்களுக்கு அழகான ஒரு பாடல் வரும். நன்றி நன்றி. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம் வசந்த காற்றாலையின் என் சுவாச காற்று.

0: பார்க்காமலே கேட்காமலேயே போகின்றதே காலம், சொர்க்கத்தில் சேர்க்கின்றதே உன் ஞாபகம், அழகான காதல் நீதான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இளையராஜாவின் இசையில் வசந்த காற்றாலையின் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் 12:28.
1: கொஞ்சிடும் பனி துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியல் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பம் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
6: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

0: கண்ணில் ஒரு வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை. வானம் எங்கும் முன் பிம்பமானால் கையில் சேரவில்லை. காற்றில் எங்கும் முன் வாசம், வெறும் வாசம் வாழ்க்கையிலே. அழகான ஒரு வரிகளோடு அழகான ஒரு பாடல். உயிரை திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானுடைய இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்த காற்றலையில் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். உங்க மனதுக்கு இதமான மனதை தொட்டி செல்லும் எப்போதுமே அந்த மறக்க முடியாத முதல் காதல் நினைவுகள் மாதிரி இந்த பாடல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்காத பாடல்களாக இருக்கும். நீங்களும் அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கறத என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்க இருந்தாலும் சரி, வசந்த காற்றலையில் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க 0112 2775 0013. அதே போல 0112 2775 0111 அழைப்பேற்படுத்தலாம். இப்போ மாத்தளிலிருந்து சரிதா வந்திருக்கிறாங்க.
1: சரிதா
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உற்சாகத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய காதல் கதைகளை எடுத்து விடுங்க. சிரிக்கும் போதே விளங்குது ஏதோ இருக்கு அப்படிங்கிறது. காதல் இல்லாம கடந்து வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏதாவது மறக்க முடியாத பாடல்? ஆனா காதல் பாடல் பிடிக்கும். காதல் பாடல் பாடல் வந்து ஸ்பெஷலா பிடிக்கும் இல்லையா? பாடல் கேட்டாலும் சரி, நபரை பார்த்தாலும் சரி, அன்பு அன்புதான். சரி, அடுத்த ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: எனக்கும் என் மகனுக்கும் உங்களுக்கும் வசனம் கேட்கும் அனைவருக்கும் கேட்போமே.
0: ஓகே, நன்றி. சரி, இதே போல நீங்களும் அழைப்பேற்படுத்தி உங்க மனசோடு இருக்கின்ற அந்த மனதுக்குள் புதைந்து கிடக்கின்ற எப்போதுமே முனுமுறுக்கின்ற பார்த்தால் ஞாபகம் வரக்கூடிய அந்த பாடல் என்ன அப்படிங்கறது என்னோட பகிர்ந்து கொள்ள முடியும். மாதிரி இருக்கும் பாடல்களோடு தொடர்ச்சியாக வசந்த காற்றலில் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அழகான ஒரு பாடல் அடுத்து வலுக்கு வருகின்றது. நாள்தோறும் வீசும் பூங்காற்றைகள் என் வேதனை சொல்லும், நீங்காமல் எந்த நெஞ்சோடு நின்று உன் ஞாபகம் கொள்ளும். அவ்வை சண்முகி திரைப்படத்துக்காக தேவாவின் சிகள். காதலா காதலா காதலில் தவிக்கின்றேன்.

தமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே, தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6.

0: சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்குது, கண்ணாலே பேசி பேசி காதல் நெஞ்சம். அழகான ஒரு பாடல். வசந்த காற்றலை என் சுவாச காற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மனதுக்கு பிடித்த இதமான எக்கச்சக்கமான காதல் பாடல்கள் 3 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தில் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பை படுத்தி உங்களுடைய அன்புக்குரியவங்களுக்காக அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய பாடல் நினைவுகளை கூட கேட்கலாம். அழைப்பை படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0331 2505 0001, அதே போல 0331 2505 1111 அழைப்பை படுத்தலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம். யார் இது? எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க உங்களுடைய காதல் நினைவுகளை. இல்ல பாடல் இருக்கா? காதல் பாடல் ஏதாவது உங்க மனசுக்கு பிடிச்ச
1: காதல் பாடல்? தாண்டியா ஆட்டம் பாடல்.
0: ஏன் பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு? சரி, ஓகே. சரி, அவர் அப்படியே அழைப்பில் இது சிக்கல் போல. சரி, அவர் சொல்ல வந்த பாடல் அழகான ஒரு பாடலும் கூட. அடுத்தும் ஒரு அழகான பாடல் கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அழைப்பை படுத்தி பேசலாம், அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். இப்ப ஒரு பாடல் கேட்கலாம். நினைத்தேன்

என் கண்கள் தேடிடும் காதல் நீதான். அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்த காற்றலையில் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த மணித்தியாலத்தோடு மணிந்திருக்கலாம். நான் ஜியார். நேரம் இப்பொழுது 1:00.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
5: நீண்ட விடுமுறை முடிவடைந்துள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் ஆகியவை இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்துள்ளன. மாத்தரை, காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகளிலிருந்து கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு மேலதிக பஸ் இயக்கப்பட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கான விசேட ஏற்பாடுகள் குறித்தும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
4: வெளிநாட்டு செய்திகள்.
5: நேபாள வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 2900 அதிகரித்துள்ளது. இதேவேளையும் மத்திய நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. கடந்த 26 நேபாளத்தை தாக்கிய பேரிடரை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களின் மீட்பு படையினர் தொடர்ந்தும் உடல்களை மீட்டு வருகின்றனர். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை பிற்பகல் 2 எதிர்பார்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அறிவிக்கக்கூடிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

0: என் இதயத்தை வழியில் இங்கே மறைத்து தொலைத்து விட்டேன். உன் வெளியில் இல்லாதை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். அழகான ஒரு பாடல் முன்பணியை திரைப்படுத்து பாடல் நந்தா திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் இவனுடைய இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்தும் நல்ல பாடல் வர இருக்கிறது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க வசந்த காற்றலையில் என் சுவாசி காற்று நிகழ்ச்சி இரண்டாவது மணித்தாலத்தோடு இணைந்திருக்கிறீங்க. எக்கச்சக்கமான ஏராளமான உங்க மனதுக்கு பிடித்த காதல் பாடல்களை 3 மணி வரைக்கும் இணைந்து 102.6 102.8 வசந்தத்தின் என் சுவாசி காற்று நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்களும் மழை பிற்படுத்துங்க. 0112 2 7 5 0 0 1 கதை போல 0112 2 7 5 1 1 1 களை பிற்படுத்தலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அருள்மொழி.
1: நல்லா
0: இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இனிமையான காதல் பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்
1: எனக்கு இந்த என்னுடைய கணவரை பெரிய நான் சொல்லுறேன். ரெண்டு யோசனை
0: சொல்லுங்க.
1: என்னோட எனக்கு தான் திருவனஞ்சேகலே 18 வயசான். அப்ப அவர் கஷ்டம் தான். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது என்ன பார்க்க விறகுல நாங்க நகை செய்யற அளவு இல்ல ரெண்டு சோடி காப்பு செய்து உணர்ந்து என்ன பார்க்க விறகுல போட்டு விட்டாரு. அவருடைய குடும்பத்துக்கே சரியா பிராண்டு கொடுப்பு எல்லாம் ஓடி தந்து என்ன கூட்டி கட்டே படகம் எல்லாம் காட்டி அப்படியே ஒரு என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சு பார்த்தேன். என்னோட அன்பானக்கான வேறோ ஆனா அவர் அவருடைய நினைவாக நினைத்தப்படுத்தாங்க. நெஞ்சுக்குள்ள துடிச்சி இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காட்டையே. அந்த வார்த்தை
0: கட்டன் தர முயற்சி செய்யறேன். ரொம்ப நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, இதே போல உங்க மனசுக்கு பிடிச்ச காதல் பாடல் என்ன, அந்த காதல் நினைவுகள், அது மட்டுமல்ல உங்க அன்புக்குரிய அந்த உறவுகளுக்கு நீங்க கேட்கிற பாடல் மட்டுமல்ல நீங்க கேட்டு ரசிச்ச காதல் பாடலையும் என்னோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பின் மூலமாகவும் வாங்க, பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. அடுத்து ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: கண்ணோடு கண்ணும் ஒரு நெஞ்சோடு நெஞ்சும் வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை தொலையும் தூரம் நீ தொட முடியாமல் நானும் என்று தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை. அழகான வரிகளோடு ஒலை தோய்ந்தது, அழகான பாடல் ஒன்று நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. வசந்த காற்றலையின் என் சுவாச காற்று ஹரிஹரனுடைய குரலில், பழனி பாரதியினுடைய வரிகளில் கண்ணன் வருவான் திரைப்படத்துக்காக அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் உங்க வசந்த காற்றலையோடு, என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 1:19.
1: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6. பயன்படுத்தியிருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல்கோட்.

0: உனையின்றி தனியாய் சென்றேன், என் நிழலாய் வந்தாய். அழகான ஒரு பாடல், மௌனம் பேசிய திரைப்படத்துக்காக நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க 102.6 102.8 வசந்த காற்றலையில் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அடுத்தடுத்து நல்ல காதல் பாடல்கள் வர காத்து கொண்டு இருக்கிறது. 3 மணி வரைக்கும் வசந்த காற்றலையோடு கிடைந்து இருக்கலாம் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு ருவான் வெள்ளையிலிருந்து ராசி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: சூப்பரா இருக்கு.
0: சரி, உங்களுடைய வாழ்க்கையில காதல் கதைகள் ஏதாவது இருக்கா?
1: ஆமா, எங்க காதல் 90 ஆண்டு போயிட்டு இருந்துச்சு.
0: காதல் திருமணம் அவங்க?
1: ஆமா ஆமா.
0: அப்ப நிறைய பாடல்கள் இருக்கும் இல்லையா?
1: பாடல் நிறைய இருக்கு, அதுல ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிக்கேன்.
0: சொல்லுங்க.
1: நீ போகும் பாதிலே மனசு போகுது மானே என்ற பாடல்.
0: அந்த பாடலா? வேற ஏதாவது?
1: வேற அதுல பாடல எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல்.
0: நிறைய தடவை படிப்பீங்களா?
1: ஆமா.
0: சரி, உங்களுடைய மனைவியோட பேர் என்ன?
1: நிஷா.
0: சரி, நல்ல பேர். சரி, ஓகே. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கலாம்?
1: எங்க குடும்பத்து அனைவருக்கும்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சரி சரி, அதே போல நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். அழகான காதல் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அழைப்பு ஏற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் பேஸ்புக் கூடவும் இணைந்து கொள்ளலாம். கவிதைகள் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதான். அழகான பாடல். உள்ளம் கொள்ளை போக்குதே திரைப்படத்துக்காக வருகிறது.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

0: திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்த காற்றலையின் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தோடு கிணைந்திருக்கணும். இடம் தரும் மின்னிசை அழகான ஒரு காலை மதிய பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் 1:39 ஆகிக் கொண்டிருக்கிறது. அழகான ஒரு விடுமுறை நாள், வீட்டில் இருப்பீங்க, எல்லாரும் சொந்த பந்தங்களோடு இணைந்து சந்தோஷமாக கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. பக்கம் கூடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அழகான காதல் பாடல் அடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. இப்ப நிகழ்ச்சியில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சிவபாலன்? சரி, ஊர்லாம் எப்படி இருக்கு? ஏன் அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அந்த பாடல் நல்லா இதே அமைப்போட நல்ல அறிவியலோட அமைந்து கொண்டிருக்கேன்.
0: சரி, ஓகே. அழைப்பேற்படுத்தலாம். அடுத்தும் ஒரு நல்ல பாடல் வர காத்துட்டு இருக்கிறது. அழகான ஒரு பாடல், துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல். உன் போல யாரும் இல்லையே, கண்கள் மட்டும் காணவில்லையே உன்னை. அழகான வரிகளோடு வசந்த காற்றலையோடு இணைந்து என் சுவாச காற்றை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.

0: பல்லக்கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவது மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கோரி ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நுவரெலியா போலீசில் சரணடைந்துள்ளார். நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொர்லாந்த விநாயகபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற குடும்ப தகராறை தொடர்ந்து 43 வயதுடைய பெண் அவரது கணவரால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளார். இந்நிலையில் அவரை மீட்டு சிகிச்சை பெறுவதற்காக நுவரெலியா மாவட்ட புது வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து குறித்த பெண்ணின் 32 வயதுடைய கணவர் மனைவியை கூறி ஆயுதத்தால் கடுமையாக தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்து நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் தானாகவே சரணடைந்துள்ளார். தனிப்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு பொறுப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சரணடைந்த சந்தேக நபரை இன்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டிருந்த இசட் பிரிவு பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான முக ஸ்டாலினுக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தாவேக ஆட்சி மாற்றியதும் இசட் பிரிவு வழங்கப்பட்டது. இந்நிலையில் முக ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டிருந்த இசட் பிரிவு பாதுகாப்பு நேற்று முதல் எக்ஸ்கார்ட் பாதுகாப்பாக குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மனத்தியால செய்திகளை பிற்பகல் மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: இது மக்கள் சூடிய மகுடமே.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கள் எமது ஆட்சி. வசந்தம் FM
8: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
9: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்தபுராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
8: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
10: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: இதயத்தை காணவில்லை, அது தொலைந்தும் நான் தேடவில்லை. உன்னை கொடு என்னை தருவன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு அழகான இனிய ஒரு காதல் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தோடு கிடைந்திருக்கின்றும் அழகான பாடலும் அடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. வசந்த காற்றாலையின் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தோடு கிடைந்திருக்கிற மழை பெயர் படுதுங்க. 0112 2 5 0 0 1 கதை போல 0112 2 5 1 1 கழு பெயர் படுத்தலாம். பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். கிருஷ்ணா வந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா அந்த பக்கம் தான் காதல் கோட்டை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: என்ன
0: பாடல் பிடிச்சிருக்கு?
1: வண்ணம் கொண்ட வெள்ளியிலே வானம் விட்டு வாராய்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, ஓகே. வேற ஏதாவது காதல் பாடல்?
1: வேற பாடல்
0: சரி. உங்களுக்கு காதல் பிடிக்குமா? முதல்ல காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? அப்ப ஏன் பிடிக்காம போனது? சரி, ஓகே. உங்களுக்காக நல்ல ஒரு காதல் பாடல் நான் தேடித்தாரன். இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வசந்தத்தின் என் சுவாச காற்றின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அழகான ஒரு காதல் பாடல் அடுத்து உங்களுக்கு இருக்கின்றது. வீசு வரும் தண்டலை கிழித்து ஆடைகள் செய்து தருவேன், பூத்து நிற்கும் பூக்களை செதுக்கி காலடி செய்து தருவேன். அழகான ஒரு பாடல் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்த காற்றலையின் என் சுவாச காற்றி. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதலை சொல்லியதே

0: வசந்தத்தோடு விழுந்திருக்கிறீங்க. நேரம் 2:20.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்.
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

ஒரு காதல் தேவதை எதை அழுகிறாள். அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்த காற்றலையின் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் மகிழ்ச்சியோடு இணைந்து கொண்டால் அழைப்பிற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து உங்களுக்கு பிடித்த காதல் பாடலை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவில் இருந்து ஜியாத் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் நிகழ்ச்சி, என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதொரு பாடலை தாங்க. அப்போ தலையிலேருந்து ஜமுனா இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. தம்பி ராசா வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. யுகா வந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன். பத்தளை குமரன், திவ்யா, நவா, சிந்து இணைந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான வணக்கங்களோடு தரணிய கலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க கலா. அன்பான மதிய நேர வணக்கம் ஜியார், நான் விரும்பும் நிகழ்ச்சி என் சுவாச காற்றே நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விரும்பும் பாடல், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவிற்கு உங்கள் வலியிருக்கும் நெஞ்சு இசை நெஞ்சு முடியுமான அந்த பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரவீந்திரன் நீர்க்குழம்புல இருந்து சொல்லிருக்கிறாரு. கட்டாயம் முயற்சி செய்கிறேன். அன்பான மதிய நேர வணக்கம் ஜியார், நலமா இருக்கிறீங்களா? அருமையா இருக்கு பாடலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கனா வந்து சொல்ல இருக்கிறாங்க. புனாக்கல ஜேசு வந்திருக்கிறாரு. ஆரம்பதேதே ரத்தினமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. என் சுவாச காற்று நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வளமை போல நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. பரமானந்தன் வசீகரன் ஹட்டில் இருந்து வந்திருக்கிறாரு. அதே போல குமார் வந்திருக்கிறாரு. பெரிய குறியானை வசந்தகுமார் சபுமல் கதையிலிருந்து வந்திருக்கிறாரு. நிஷா வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிய மதிய பொழுது வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அக்குரணையிலிருந்து ஜருக்கு அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. தினேஷ் வந்து இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: மின்னலை திரைப்படத்துக்காக தாமரையினுடைய வரிகளில் அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் 2:33.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம்

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூக்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை, யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து செல்வதில்லை. எண்ணம் போல வாழ்க்கையே. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவு இருக்கு. என்ன வெள்ளை திரைப்படத்துக்காக அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்த காற்றாலையில் என் சுவாச காற்றை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மூன்று மணி வரைக்கும் அழகான இனிமையான மனதுக்கு பிடித்த மனதோடு இணைந்து கேட்டு ரசிக்கக்கூடிய எக்கச்சக்கமான பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. தொடர்ந்தும் வர காத்துக்கொண்டு இருக்கிறது. அழைப்பை ஏற்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் ஜிஆர் மூன்று மணி வரைக்கும் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் 2:41 ஆகிக் கொண்டிருக்கிறது. வசந்தம் போலவே வந்திருக்கிறாரு வசந்தகுமார். வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம். வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் மலர்ந்த அந்த காதல் பாடல் இது.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரு,
0: சிறையே நீ யாரு,
1: அந்த பாடல்.
0: ஓகே, அது ஒண்ணு தானே இருக்கு இல்ல? ரொம்ப பிடிச்ச பாடல்.
1: அந்த பாடல் அதாவது அந்த மனைவியும் நானும் முதல் முதல் பார்த்த திரைப்படம். அதனால அந்த பாடலை மறக்க முடியாது.
0: ரொம்ப சந்தோஷம். காதல் திருமணம் அப்படித்தானே?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப சந்தோஷமாக அந்த காதலை நேசிங்க. அடுத்தும் ஒரு நல்ல பாடல் இருக்கு. யாரெல்லாம் இருக்கிறாங்க
1: இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும்? நண்பர் தோப்பு கொச்சி கடையிட நண்பன் நண்பன் தலைவா கலைகிருஷ்ண பக்தன் வத்தலாயர் கண்ணு நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன் அண்ணன் பாதி தம்பி வெளிமடை செல்வராவ் சந்திரன் அம்மம்பிட்டிய ராசையா மும்தாஜ் பேகம் பிச்சரை சுப்ரஜன் ராஜ்குமார் அருள்மொழி இவர்களுக்காக கேட்கும்.
0: நன்றி.
1: நன்றி.
0: சரி, இதே போல நீங்களும் அழைப்பீட்படுத்தலாம். வசந்த காற்றாலையில் என் சுவாச காற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அடுத்தும் அழகான இதமான மனதுக்கு பிடித்த எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காதல் பாடல் கேட்க போறோம். முதல் நாள் பார்த்தாய், உறக்கம் கொடுத்தாய், முறையா என்றேன் கண்கள் பறித்தாய். லவ் டுடே திரைப்படத்துக்காக வருகிறது பாடல். ஏன் பெண் என்று பிறந்தாய்,

அடுத்து அலைக்காரந்திருக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஆனந்தி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நேபாளத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு நிவாரணப் பணிகளுக்காக இந்நாட்டு பாதுகாப்பு படையினரை கொண்ட நிவாரணக் குழுக்களை அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் இலங்கை குழுக்களை எதிர்வரும் சில நாட்களுக்குள் நேபாளத்துக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நேபாளத்தில் நடந்த சம்பவம் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமாகும். ஜனாதிபதி தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கம் என்ற வகையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதி ரீதியாக நிவாரணமாக வழங்குவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: திபெத்தில் ஏற்கனவே இருந்த தடுப்பு ஏரிக்கு கீழ் நோக்கிய பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புதிதாக மற்றும் ஒரு ஏரி உருவாகியுள்ளதாக சீன அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. கண்காணிப்பு ட்ரோன் ஒன்று நேற்று இந்த நிலச்சரிவை கண்டுள்ளதாகவும் அதன் இடிபாடுகள் ஆற்றின் நீரை மறைத்து புதிய தடுப்பு ஏரியை உருவாக்கியுள்ளதாகவும் சீன மத்திய தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. புருவாக்பு சியாங் ஸ்வாங்போ நதியின் அமைந்திருந்த தடுப்பு ஏரிக்கு கீழ் நோக்கிய பகுதியில் சுமார் 2.8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீட்பு பணியாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய
3: மகுடமேக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள், ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிற வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு, வசந்தத்தை நினைக்கும் மீசை நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வசந்தத்தின் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா போஸ்டுக்கும், அந்த போஸ்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன். அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் வசந்தத்தின் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சகுந்தலா தேவி. வணக்கம், எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? பாடல் கேக்குறீங்களா? அப்புறம் சொல்லுங்க. விழுங்கல்ல,
1: நீங்கள எப்படி இருக்கிறீங்களா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா.
1: மதியம் சாப்பிட்டு வந்துட்டீங்களோ?
0: ஓ, நான் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா
1: வந்திருக்கேன்.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மதங்களுக்கு படத்துல பாட்டு.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தம் நாடு முழுவதும் 102.6

மாமனோட மனசு உத்தமராசா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு தொடர்ந்து 6 மணி வரைக்கும் இணைந்திருக்க

எல்லாரும் எப்படி இருக்காங்க ராஜா? சரிப்பா, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டமைக்கு. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக மனதுக்கு ஈதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம் மும்தாஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மும்தாஜ். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டே.
0: வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா மும்தாஜ்க்கு?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி மும்தாஜ். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தாலாட்டு படத்துல மெதுவா தந்தி அடிச்சார்.
0: இங்க ரெண்டு லைன் பாடலாமே. பாடல் தெரியாதா?
1: மெதுவா தந்தி அடிச்சாரே கை வச்சாரே.
0: ரெண்டு லைன்னா ரெண்டு லைன் தான்.
1: என்ன கேட்போம்
0: கேட்போம். சரி சரி, இப்ப யாரெல்லாம் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும் போனஸ் நந்தகுமார் சேருக்காவும், சித்தியஸ்மா இத்ரிஸ்மா ஜமீலா அருமா பர்தா பத்மா ரவி ரஹ்மா மர்ஜு ஃபாரூக் வைதி சின்னையா மகாதேவன் ஆட்டோ சுமாசன் வசந்தகுமார் ஈடன் சரோஜின் அப்துல் நாசிர் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. இப்ப முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். ஹல்தமுலையிலிருந்து சிவா சர்மா மற்றும் பவானி ஐயர், அப்சர் மற்றும் ருஷி, அவீரா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ஆயக்கா இனிமையான மாலை நேர வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் ஹல்தாப், கே கே ரோட் விக்னா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம் அக்கா. தம்புளையிலிருந்து சுப்பையா ஆகாஷ் மற்றும் ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்ன தம்பி சின்னையா மகாதேவன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம். ஆசா ஸ்பிரிங் வேலி நல்லமலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பகவந்தலாவையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி கார் மேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். பாடல் இது தாலாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் ஆனந்த் பாபு. ஒலிக்கும் பாடல் இது சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொதுமக்களின் அமைதியான வாழ்க்கைக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் ஒலிபெருக்கிகள், அம்பிளிஃபயர்கள் மற்றும் ஏனைய ஒலி உபகரணங்களை சட்டபூர்வமாக பயன்படுத்துமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். இந்த ஒலி மாசுபாடானது கைக்குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பாரிய சுவாதார மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற வழக்கு இலக்கு 38/2005 உத்தரவுக்கு அமைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஒலி உபகரணங்களை பயன்படுத்துவது தண்டனை சட்ட கோப்பையின் 261 பிரிவின் கீழ் பொது தொல்லையாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமரர் சௌமிகமூர்த்தி தொண்டமானின் 113 ஜனன தினம் இன்று கொழும்பிலும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் அமைந்துள்ள அமரர் சௌமிகமூர்த்தி தொண்டமானின் உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் சர்வதேச மாணவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறியுள்ளதாக அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரை விமர்சித்த சர்வதேச மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்து அவர்களை நாடு கடத்த முயன்றமை தொடர்பான வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாவட்ட நீதிபதி நோயல் வைஸ் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 90 பக்கங்களை கொண்ட தீர்ப்பில் அமெரிக்காவின் கருத்து சுதந்திரம் என்பது மக்களுக்கு சொந்தமானது என்றும் அதனை பறிக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்தினை 5 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0767 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் இனிக்கும் இசை நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பண்டாரவள எல்லையிலிருந்து மீனகை. வணக்கம் மீனகை. வணக்கம் மீனகை, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீனகை. சொல்லுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வசந்தத்தோடு இணைந்திருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா மீனகைக்கு? மீனகை சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா, எப்படி? அடடா அப்படியா, சரி. மீனகை டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, அடடா டீ கடை தான் வச்சிருக்கீங்களா? அப்ப நான் மீனகை நல்லா டீ போடுவீங்க. சரி மீனகை, சரி பாடு கண்டிப்பா வாரு கண்டிப்பா. சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி.
1: என்ன
0: பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஒளிக்கும் பாடல் இது. பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: வசந்த தேன் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:18.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: மந்தார பூ வந்தா மந்திரம்மா சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க நமுனகுள கொட்டுகஸ்தனையிலிருந்து நிக்கலஸ். வணக்கம் நிக்கலஸ். வணக்கம் நிக்கலஸ், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிக்கலஸ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கோம், மரகரி கடையில.
0: அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நிக்கலஸ்?
1: நல்ல சுகமா இருக்காங்க.
0: என்ன அப்படின்னா, மரக்கறி இப்ப இந்த மரக்கறி ரொம்ப விலையா இருக்கு.
1: இப்ப இருக்கு மாலுமிரி கறி கச்சாய், இது பட்டு கொஞ்சம் விலை, மற்றது கோஞ்சி.
0: அடடா, அப்படியா? மத்ததெல்லாம் குறைவு. சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சாச்சு.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மனைவி ரஜினா, மகள் மகள் மற்றும் பிந்து ஜன் கமல் மற்றும் ஜோஜ் மாமா இருக்காரு, தேமோதரையில ராய் இருக்காரு, சுரேஷ் குமார் இருக்காரு, யேசுதாசன் இருக்காரு, குளோடியா இருக்காங்க, சாந்தி இருக்காங்க, மற்றும் நம்மளுக்குள்ள ஜோஜ் மோட்டர்ஸ் இருக்காங்க, லூகாஸ் ஆசிரியர் மற்றும் சகிலா ரஞ்சி மெக்கானிக் அவர்களுக்காக வேண்டியும் மற்றும் மற்றும் சலூன்ல ராஜ் இருக்காரு, கேபி குமார் இருக்காரு, மற்றும் வசந்தம் கலையுலக நண்பர்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் மற்றும் நிக்சன் இருக்காரு, நிக்சன் ஏசு நாதன் இருக்காரு, அவருக்காக வேண்டியும் வச்சிருக்காங்க.

வாழ்த்துக்களும் ஆனந்தி அக்கா, நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பேருவளை தர்கா நகரில் இருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவத்தையை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள். சரண்யா மற்றும் அனீபா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ் செல்வன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று திரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஒரு குடும்பத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். புவாக்பிடியாவிலிருந்து சந்திரகுமார் மற்றும் இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷான், ரண்யா, இஷன்யா, சீஷா ஆகியோரை நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒலிக்கும் பாடல் இது திருமணி பழனிசாமி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: என்ன நீங்க கட்டிடுக்கு வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
1: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு ஜிஐ பாக்ஸ் பார்.

0: செண்பகமே செண்பகமே திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மாத்தலையிலிருந்து ஃபரீதா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: உங்களுக்கும்
0: நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சந்தோஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மகிழ்வான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் என்று கின்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா பிரியா சஞ்சய் சந்தோஷ் தனுசி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று புனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் தங்கை, இனிமையான மாலை நேர வணக்கம். நான் வட்டவலையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டினா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி. இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி கிணிகத்தின கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆயக்கா அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இதழ் கசின பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா கிருஷாலன், அரீஷ் மற்றும் நண்பன் சூரியகுமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று தம்பி ராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பசரையிலிருந்து. ஹாய் ஆனந்தியக்கா அன்பான மாலை நேர வணக்கம், நீர்கொழும்பிலிருந்து பிரமிட்டன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. லண்டன்ல இருந்து குமுதராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சிஸ்டர், அன்பான வணக்கம், மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் வானொலி, வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள், ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தை நீனிக்கமேசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-001 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அன்பாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி, அவங்க பேசுறதா இல்ல, இன்னும் ஒரு சொந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி. உடுப்பிட்டியிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கரவளப்பிட்டியவளிருந்து மது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கணவன் ஜெகனன் மற்றும் மகன் ஜஸ்வின் ஜஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான மாலை நிற வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி சுந்தரி மற்றும் மகன் ஜனனன் மற்றும் மகள் அனுஷ் ஜெஜினா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று. கொழும்பு 10 இருந்து தேவசகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பொத்துவில் இருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் தம்பிராசா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி. தரணியகல இலுக்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார், மகள் அக்ஸரா மற்றும் சசினி, சான், அபி, துமிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நாளை முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சட்டமூலத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இதுவரை சுமார் 30 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் நீதியமைச்சர் ஹரிசன நாணயக்காரவினால் கடந்த ஆகஸ்ட் 18 அன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது. பலத்த காற்று மற்றும் கடலின் கொந்தளிப்பான நிலை குறித்து பல கடற்பகுதிகளுக்கு வளிமண்டல திணைக்களம் அம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான மற்றும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான மற்றும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் இருப்பதுடன் அப்பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படும். நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் மாத்திரை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் அலைகளின் உயரம் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினர் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்களின் தாக்கத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கம் தற்போது 4,453.7 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளி 66.38 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மனத்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: நீ நாள்தோறும் நான் பாட காரணம். பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக ஜெய்சுதாஸ் அவரோடு இணைந்து சுனலதா பாடிய ஒரு அழகான பாடலோடு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பட்டாங்கலையிலிருந்து சந்தியா. வணக்கம் சந்தியா.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி அம்மா. சொல்லுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் வேலை விட்டு வந்து குழந்தை எடுக்க போனேன். வந்து குளிச்சிட்டு வந்து சாமி கும்பிட்டு பிளான் டைம் குடிச்சிட்டு உட்காந்து உங்களை பாடம் ஒண்ணு எடுத்தேன்.
0: அப்படியா? சரி சரி சரி. இப்ப அடுத்த பாடல் கேக்குறதுக்காக யாரையெல்லாம் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: கணவன் கருணாகரனுக்காகவும், மகள் நிரோஷா வாணி, பேர பிள்ளைகள் ஜிலக்ஷிகா, லக்ஷிகா, அஸ்மிதா, மதீஸ், மருமகள் ஜெசிந்தா, மகன் ரிஷப், மற்றும் மருமகன்மார்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் வசந்த சொந்தங்களுக்காகவும் நல்ல பாட்டு தாங்கம்மா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுமே. நன்றி நன்றி. அதே நேரம் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பு இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: சாமுண்டி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நீங்க? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து.
1: என்ன
0: பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும்

சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் மானதி அக்கா. நான் கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. புசலாவையிலிருந்து தாமோதரன், கவிஷாலினி, அம்மா சந்திரிகா மற்றும் அப்பா தாமோதரன், தங்கச்சி திஸ்மிதா, தம்பி யுவன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் மானதி, நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அக்கரைப்பற்று போப்டீலர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன், வசீகரன், கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: வசந்தம் FM.

0: கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக மனோவோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஈடன். வணக்கம் ஈடன்.
1: வணக்கம் வணக்கம். தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்போ வசந்தத்தோட வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் வீட்டுல.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: நான் இனிதான் குடிக்கணும்.
1: இது புறகுதான் முடிஞ்ச எனக்கும் ஒரு பாடல் தாங்களே.
0: என்ன பாடல்?
1: தென்பாண்டி தமிழே சிங்கார கொயிலே பாதமான ஆலயம் முளை பாட வேண்டுமான.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். சரியா?
1: சரி
0: சரி. யாரையெல்லாம் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: அமிந்து ரமிந்து ஜெமாயா, அது போல நிமேஷா இருக்கா, நிமேஷாக்காவும் ரத்னா வந்திருக்கான் அவருக்காகவும் கொம்பு கண்ணந்து மலர் வட்டாரங்க குணத்தரும் சப்போன் கண்டு வசந்தப்பம் மதுரை ராஜமாணிக்கத்ராஜன் வெளிமண்ட செல்வன் ஐயா கண் ஆட்டோ விஸ்வநாதன் கிருஷ்ணவர்தன், அது போல உமாச்சந்திரன் ராஜா தஹாரா முந்தாஜன் ரிக்கா அருள்மொழி மெரில் மனோகர தனலட்சுமி பத்தல பத்திரமு பத்மா. இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம். நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. சாமி மல சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நிற வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம் மற்றும் கொட்டகலை ட்ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாலை நிற வணக்கம் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடை புதுக்கடையிலிருந்து மாலை நேர வணக்கம் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்ஸ்ரீ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனது கீதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க நிசாம். வணக்கம் நிசாம்.
2: வணக்கம் ஆனந்தி அக்கா.
1: எப்படி இருக்கீங்க நிசாம்?
2: நல்லா இருக்கிறோம் ஆனந்தி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிசாம். சொல்லுங்க, இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இப்ப அக்கா கடையில தான் இருக்கிறேன்.
1: வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நிசாம்?
2: நல்லா இருக்கிறாங்க அக்கா, தாத்தா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
1: சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா?
2: சரியா ஆனந்தி அக்கா. நீங்க டீ குடிக்கீங்களா?
1: நான் இனிதான் குடிக்கணும்.
2: அப்படியா? நீங்க குடிக்காம தான் எங்கள்கிட்ட கேக்குறீங்களா?
1: சரி, எல்லாம் ஒரு பாசம் தான் என்ன?
2: ஆமா ஆமா.
1: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
2: ஜே ஆர் ஆனந்தி அக்கா காவும், ஜி ஆர் காவும், எனக்காகவும், கனடாலும் வசிக்கிற அன்பு தங்கச்சி முனீரா, மூசாத் மச்சான் கேளுக்கிற ரீமா, வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும்.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
1: நன்றி. இப்ப அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வத்தலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க விஜயலட்சுமி மற்றும் செல்வராணி, அபி நிஷா ஆகியோர் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம், இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, கடுவலையிலிருந்து மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க, ஹாய் அக்கா மாலை நேர வணக்கம், விஜயகுமார், தீபா, விதூரா, ஹதோரா மற்றும் லக்சான் சத்தான் தொண்டைமான்புரம் கொட்டகலை வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. புத்தளம் காரைத்தீவிலிருந்து அன்சாப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு மற்றும் முசரப் ஃபர்சாத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி. தரணியகல இழுத்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஸரா, சசினி, சான், அபி, துமிதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இனிக்கும் இசை நிகழ்ச்சி. நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நேயர்களுக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சி உடையதற்கு அப்புறம் நேரமாலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. தொழிற்சாலை தலைமை இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் கேட்க போறீங்க. அலிபிரியப்பட்டங்கள் 0.1 2 7.5 0.1 அதே போல 0.2 7.5 11 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிக முடிய உத்தியோகபூர்வமான மூக்கு நூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதாவது இன்றைய நாள் முழுவதும் அப்படியே பரபரப்பா ஓடிட்டே இருந்திருப்பீங்களா, இருக்கும் நிறைய பேர் வந்து வேலை செய்துட்டு இருப்பீங்க, சண்டை கூட லீவே இல்லப்பா, அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் ரொம்பவுமே பிஸியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வேலையோடு அப்படின்ற நாள் வந்து கழிச்சிட்டு இருப்பீங்க. இந்த நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகளும் இருக்கும். உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் நானும் வந்துட்டு தொடர்ச்சி 9 வரைக்கும் இருந்துக்கலாம். இப்ப நம்மள பேசுறதுக்காக முதல் நேராக நம்ம உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன். சந்தோஷமான வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அதுதான்
1: விசேஷமா?
0: சொல்லுங்க, யார் யார் பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: பாடல்கள் விரும்பி கேட்கலாம். பாடல் சீமராஜா திரைப்படத்துக்காக.

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரு மாலை 6 மணி கடந்து 12 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
4: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சந்தோஷம் திரைப்படத்துக்கு டிமணி செயல்பாடு துவங்கிறது. 102.6 சந்தோஷமாக இருந்திருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேர்மலை 6 மணிக்கு கடந்து 19 நிமிடமாக இந்த வழி அழைப்பில் வசனம். வணக்கம் சரோஜினி.
1: அன்பான வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம் சரோஜினி. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கேன்.
1: நல்ல மேடம்.
0: ரைட், ஓகே. சரோஜினி, இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா?
1: இன்னும் சமையல் தொடங்கலைங்க மேடம்.
0: என்ன சமையல் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க?
1: இன்னைக்கு இரவுல மாவு ஏதாவது ரொட்டி அதுதான்
0: அப்படி சரி செய்வோம் இல்லையா?
1: ஓ மேடம், பதவிக்கு சோறுதான்.
0: சரி, ஓகே. சரோஜினி வந்து ரொம்ப ஸ்பெஷலா என்ன சாப்பாடு செய்வீங்க?
1: சொல்லுங்க.
0: ரைட், ஓகே சரோஜினி, சொல்லுங்க யார் யார் இந்த கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: குடும்ப மூத்தாச்சி வேதம், சாந்தினி, அருள்மொழி, ராஜலட்சுமி, சின்ன மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொடுவைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இந்த நேரம் மூக்கள் உருவாக இருந்திருக்கிறாங்க அன்பான மாலை பொழுது. வணக்கம் மணிமார் வந்திருக்காங்க, அப்பு தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சியோடு கமலவீணி, அதே போல டில்ருக்ஷன், யஷ்வினா, கதிராய் மற்றும் உறவுகள் யாரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பான மாலை பொழுது வணக்கங்களோடு சப்பங்களுக்கு அந்த பெரிய குறியான இருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க? விடுமுறை கொண்டாட நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மிஸ்ஸஸ் வரலட்சுமி கடகன் இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா? அன்பான மாலை நேர வணக்கம், விடுமுறை கொண்டாட நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்ற ரொம்ப சூப்பரான பாடம் தந்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஷாருக்கு வந்திருக்கிறாங்க, அக்குறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இணைந்து கொண்ட யாருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் இது. மணிஷ் சர்மாவின் இசையில் படிக்காதுன்னு தெரிவிப்பதற்காக.

மணி சர்மாவின் இசையில் மாப்பிளை திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோ இது விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நீர் மாலை 6 மணி கடந்த 30 நிமிடம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அட்டகாசம் திரைப்படத்துக்காக அட்டகாசமா ஒரு பாடலை கேட்டுபடி நாங்கள் நிகழ்ச்சிகளோடு இருந்திருக்கின்றோம். மறுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சி கேட்டு நேரம் மாலை 6 மணிக்கு 37 நிமிடமாக இந்த வழி அழைப்பில் வசந்தம். வணக்கம் வணக்கம் வணக்கம் விஷ்வலா, ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க தெரியல, அப்படியே கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிட்டு வாங்க பாப்போம்.
1: சொல்லுங்க மேடம்,
0: எப்படி இருக்கீங்க விஷ்வநாதன்?
1: உங்களை போல நலமா உச்சம் நீந்தானா வரல மேடம்?
0: நீண்ட நாள் வரலையா? மூணு நாள் தாங்க வரல.
1: ஆமா மேடம், நீங்க நீங்க வந்தாதான் வசந்த நாயகி சிவாஜி மேடம் வந்தாதான் வசந்த உற்சாகம் குறைஞ்சு பொங்கி கொழுக்கும் மேடம்.
0: ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, ரொம்ப நன்றி. ரைட், ஓகே விஷ்வநாதன், இன்னைக்கு நாளெல்லாம் எப்படி போகுச்சு, சவரெல்லாம் எப்படி போகுது?
1: நாளெல்லாம் சவரில் உற்சாகமா இருக்கு மேடம். சாரி, வந்தேன் வீட்டுக்கு.
0: சரி ஓகே, வந்த கையோட அப்படியே எஃப்எம்க்கு ஒரு கால் பண்ணி பேசுறோம்.
1: ஆமா, வந்த கையில சிபாஜி மேடம் குரல் கழிச்சு அப்படியே சிபாஜி மேடம் ஒரு கிட்ட கண்டு கழிச்சு லைனுக்கு
0: பேசிட்டு குரலை கேட்டு அப்படியே கால் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப நன்றி விஷ்வநாதன். சொல்லுங்க, இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நைட் சாப்பாடு என்ன?
1: சமூகநாதன் புகதா தாராணிம குடும்பம் சரோஜினி அம்மா குடும்பம் அன்பான அறிப்பா சிபானி மேடம் உச்சகாம அறிப்பாளர் சிபானி மேடம் உங்களுக்காக பாடலை.
0: ரொம்ப ரொம்ப நன்றி விஷ்வநாதன் நிகழ்ச்சியோடு இருந்து கொடுப்பீங்க.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்,
0: நன்றி. இந்த நேரம் பாத்தீங்கன்னா பஸ்ஸரையில இருந்து கஜேந்திரன் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. எங்களுடைய பெயர் ரொம்ப சத்தமா சொல்லுங்க அக்கா. என்னுடைய அன்பு மனைவி கவிதா மற்றும் மகள் துளசிக்காவும் பாடல்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஒரு நிறைய மெசேஜ் போட்டுக்கிறாங்க, பஸ்ஸர கஜேந்திரன், பஸ்ஸர கஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா சொல்லிட்டு கஜேந்திரன் இப்ப சந்தோஷமா. அதே போல இந்த அரசு வந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான மாலை பொழுது வணக்கங்களோடு ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீக நிகழ்ச்சி உழந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானும் இழந்த அனுசுதன் வந்திருக்காங்க, சுமயோக வந்திருக்காங்க, அன்பான மாலை நேரு வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்த கூட யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்த மோசமான பாடல்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பறக்குதா
2: உங்களுக்கு? நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நேரம் மாலை 6 மணி கடந்து 52 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. 9 மணி வரைக்கும் இந்த கிளம்பி எங்களால் மீண்டும் பக்கமா வாங்க சந்தோஷமா பேசலாம். மழை பணி ஏற்படுத்துங்கள் 0312 7825 0312 7825 111 நீளக்கிறது காலை பின் விலகி இருந்து கொள்ளுங்க. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த ஜில்லா திரைப்படத்துக்காக

0: சென்னைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அனுராதபுரம் புனித பூமியில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. எல்நினோ தாக்கத்தினால் 84,000 அதிகமானோர் பாதிப்பு, நிவாரணம் வழங்க அரசாங்கம் துரித நடவடிக்கை. பிரஜா சக்தி ஊடாக 997 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி வேலை திட்டங்கள். டித்வா அளித்த அரநாயக்கவை கட்டியெழுப்ப அரசாங்கம் 350 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யுக்ரைன் மீது ரஷ்யா பாரிய ட்ரோன் தாக்குதல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். அனுராதபுரம் புனித பூமி அபிவிருத்தி திட்டத்தை இந்த வருடத்திலேயே ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அனுராதபுரம்

0: மனித பூமி அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அனுராதபுரம் மாவட்ட செயலக காரியாலயத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. வேலை திட்டம் வெறுமென தாமதமாவதற்கு இடமளிக்காது குறித்த திட்டத்தை எதிர்வரும் 8ஆம் தேதி அனுராதபுரம் புனித பூமி அபிவிருத்தி குழுவுக்கு சமர்ப்பித்து 15ஆம் தேதி அளவில் முழுமையான திட்டத்தை தயார் செய்து நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். புனித நகருக்குள் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயணிக்கும் புகை வெளியேறும் டீசல் வாகனங்களை கட்டுப்படுத்தி மின்சார பஸ்களை பயன்படுத்தி ஒழுங்கு முறைமையில் சுழற்சி போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க வேண்டும். நகரசபையின் கீழ் பஸ் வண்டிகளை பெற்றுக்கொண்டு முறைப்படுத்தப்பட்ட சேவையை வழங்குவதற்கும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். மோட்டார் சைக்கிள் மற்றும் மிதிவண்டிக்காக புறம்பான மருங்கொன்றை ஏற்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனுராதபுரம் புனித பூமியின் தொல்பொருள் இடங்களை வெறும் சின்னங்களாக மாத்திரம் பார்க்காது, அவை இன்றும் மக்களால் வழிபடுகின்ற உயிரோட்டமுள்ள வரலாற்று இடங்களாக கருதி மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனுராதபுரம் புனித பூமி அபிவிருத்திக்கு இந்திய அரசின் ஒத்துழைப்பின் கீழ் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய 6.5 பில்லியன் ரூபாய் வரை வழங்க நிதியுதவியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு இதனோடு தொடர்புடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் குறித்தும் பரந்தளவான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. தற்போது 28 சதுர கிலோமீட்டராக உள்ள புனித பூமியின் பரப்பளவை 38 சதுர கிலோமீட்டராக விஸ்தரித்து அபிவிருத்தி செய்வதும் திட்டத்தில் உள்ளடக்கம். எத்துநூபுர பகுதியில் வாழும் 331 குடும்பங்களை லோலுகஸ்வவ பகுதியில் மீள குடியமர்த்துவதற்கும் நியாயமான நட்டீடு முறைமை குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அமைச்சர்களான வசந்த சமரசிங்க, சுசில் ரணசிங்க உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். நாட்டின் 7 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள கடுமையான வறட்சியான வானிலை காரணமாக 84,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நீர் விநியோக நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை சூரியன் இலங்கைக்கு நேரே உச்சம் கொடுப்பதால் வெப்பநிலை அதிகரிப்பு அபாய கட்டத்தில் இருக்கும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்நிலோ நிலைமைக்கு மத்தியில் நாட்டின் பல மாவட்டங்களில் வறட்சியான வானிலை நிலவுகிறது. அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, மொனரங்கலை, பொலநறுவை, ரத்தினபுரி மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்டங்களில் 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகமாக மொனரங்கலை மாவட்டத்தில் 11,074 குடும்பங்களைச் சேர்ந்த 35,639 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதேவேளை அம்பாறை, மட்டக்களப்பு, மொனரங்கலை, பொலநறுவை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 25 பிரதேச செயலக பிரிவுகளில் குடிநீர் விநியோகிக்கப்படுகின்றது. குறித்த வெப்பமான வானிலைக்கு மத்தியில் கிழக்கு மாகாணம், பொலநறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனரங்கலை மாவட்டங்களில் சில பகுதிகளில் பகல் வேளையில் வெப்பநிலையானது மனித உடலால் உணரக்கூடிய அளவு அதிகரித்து காணப்படும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை சூரியன் இலங்கைக்கு நேரே உச்சம் கொடுக்கும். அதற்கமைய இன்று மதியம் 12-11 மணிக்கு மன்னார், பெரியமடு, புளியங்குளம், வெளியோயா மற்றும் புல்மோட்டி ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுத்தது. இந்த வறட்சியான வானிலை காரணமாக சிறிய குளங்கள் அனைத்தினதும் நீர் வற்றியுள்ளது. இதனால் யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் நீர் தேடி அலைவதை காண முடிந்தது. சபர்கம்போ மாகாணத்திலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். ஊவா மாகாணம், அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பகுதிக்குட்பட்ட வெளுவக்குளம் மற்றும் ஆண்டாங்குளம் ஆகியவற்றின் நீர்மட்டம் பாறை அளவில் குறைந்து அவை தரிசு நிலங்களாக மாறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதனால் குறித்த குளத்தை நம்பி பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் கால்நடைகள் என்பன பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் தமிழகாமம் பகுதியில் கடுமையான வறட்சி நிலவுவதால் கல்மெட்டியாப பகுதியுள்ள இரு குளங்களின் நீர்மட்டம் குறைந்து அவை வறண்டு காணப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலைமை மேலும் தொடரும் பட்சத்தில் தாம் கடுமையான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 997 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் இயங்கும் கிராமிய அபிவிருத்தி பணியகம் மற்றும் பிரஜாசக்தி தேசிய செயலகம் ஆகியன இணைந்து இவ்வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றன. இலங்கையில் சகல கிராம சேவக பிரிவுகளிலும் குறைந்தது ஒரு அபிவிருத்தி வேலை திட்டத்தை என முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கென கடந்த வரவு செலவு திட்டத்தில் 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் கிராமிய மட்டத்தில் 15,646 அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் பெறுமதி 22,425 மில்லியன் ரூபாவாகும். ஒட்டுமொத்த வேலை திட்டங்களில் 8,323 வேலை திட்டங்கள் ஜீவனோபாய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காகவும் மேலும் 7,323 வேலை திட்டங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் அமைச்சர் உப்பாளி பன்னிலைக்கு தலைமையில் நுவரெலியா மாவட்ட செயலக காரியாலயத்தில் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள மொத்த வேலை திட்டம் 786 ஆகும். அதன் ஒட்டுமொத்த பெறுமதி 997.84 மில்லியன் ரூபாவாகும். கென்னியா பிரதேச சபைக்குட்பட்ட கண்டல்காடு, மஜித் நகர், கல்லடி, வெட்டுவான் ஆற்று பகுதியில் அமைந்துள்ள இடிமன்துறை பகுதிக்கான போக்குவரத்து பாதை தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. சின்ன கென்னியா, ஃபைசர் நகர், இடிமன், குட்டிக்கிராஜ், பூவரசன்தீவு, சமாவச்சத்தீவு, நெடுந்தீவு, மகளாய், சின்ன மகமாறு போன்ற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வீதியினை பயன்படுத்துகின்றனர். மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருந்த தம்பலகாமம், கோயிலாடி வைத்தியசாலை, தாயிப் நகர், வட்டாத்து பாலவீதி புனரமைக்கப்பட்டது. இதனூடாக வைத்தியசாலையை பயன்படுத்துவோர், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் நன்மை பெற உள்ளனர். டெத்வா சூறாவளியினால் அழிவடைந்த கேகாலை மாவட்டத்தின் வீடுகள் மற்றும் வீதிகள் உள்ளிட்ட வசதிகளை மீள கட்டமைப்பதற்கு அரசாங்கம் 500 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. அதிக அனர்த்தங்கள் நிகழ்ந்த அரநாயக்க பகுதியில் மாத்திரம் 750 புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளதாக கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். டெத்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அரநாயக்க பிரதேச செயலக பிரிவின் தற்போதைய நிலைமை குறித்து அவர் ஊடகங்களுக்கும் கருத்து வெளியிட்டிருந்தார். டெத்வா சூறாவளியினால் கேகாலை மாவட்டத்துக்கு கடும் சேதம் ஏற்பட்டது. அங்கு அதிக சேதம் அரநாயக்க பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியிலேயே ஏற்பட்டது. இப்பகுதிகளில் வீடுகள், வீதிகள் ஆகியவற்றின் நிர்மாணப் பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருவதோடு ஹெம்மாதுகம குடிநீர் திட்ட வேலை திட்டம் உள்ளிட்ட பலவற்றை வளமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. அரநாயக்க பகுதியில் தற்போதைய நிலைமை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நந்த பண்டார மற்றும் அரநாயக்க பிரதேச செயலாளர் ஷாமலி பியத்திஸ் ஆகியோரின் பங்கேற்போடு ஊடக சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒலிபெருக்கி மற்றும் ஒலிபெருக்கி சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒலி மாசுபாடானது குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் சுகாதாரம் மற்றும் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தின் 38(2005) இலக்க கட்டளை மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் 261 பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒலிபெருக்கி பயன்பாடானது பொது தொல்லையாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் ஒலிபெருக்குகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அனுமதி பத்திரமும் பெறப்பட்டிருப்பினும் திங்கள் முதல் வியாழம் வரையிலான நாட்களில் இரவு 10 மணி வரையிலும், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நள்ளிரவு 1 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் நள்ளிரவு 12:30 வரையிலும் மட்டுமே ஒலிபெருக்குகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும். எனினும் விசேட சட்டரீதியான அனுமதிகள் வழங்கப்பட்ட குறிப்பிட்ட மத அல்லது விசேட நிகழ்வுகளுக்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்களிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் ஒலி குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும், மீறுபவர்களின் ஒலிபெருக்கு சாதனங்களை கைப்பற்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத ஒலி மாசுபாடு தொடர்பில் 118 அல்லது 119 ஆகிய அவசர இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் சுற்றுலா பயணிகள் 200 பேர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். ஜப்பானின் நரிட்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அவர்கள் இலங்கைக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் ஜானக குமாரசிங்க உள்ளிட்டோர் இணைந்திருந்தனா். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்காக ஜப்பான் சுற்றுலா பயணிகள் 200 பேர் ஜப்பானின் நரிட்டா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டனர். இச்சந்தர்ப்பத்தில் ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் யானக்கு குமாரசிங்க, வணிக பிரிவு செயலாளர் சமீர சமரவீர உள்ளிட்டோர் இணைந்திருந்தனர். அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த இது சிறந்த சந்தர்ப்பம் என சுட்டிக்காட்டினர். இவர்கள் இலங்கையில் சேகிரியா உள்ளிட்ட பிரதான சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் மகோற்சவ பெருவிழாவில் இன்றைய தினம் 14 நாள் திருவிழா இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா வெகு விமரிசையாக இடம்பெற்று வருகின்றது. 13 நாளான நேற்றைய தினம் ரிஷப வாகன உற்சவமும் நாதஸ்வர திருப்புகள் உள்வீதி உற்சவமும் இடம்பெற்றது. இந்நிலையில் இன்று மாலை 4:45 மணியளவில் நாகவாகன உற்சவமும் தாளவாத்திய உள்வீதி உற்சவமும் வெகு விமரிசையாக இடம்பெற்றது. நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நல்லூர் உற்சவத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை நெடுங்கேணி நொச்சியடி ஐயனார் ஆலய வருடாந்த பொங்கல் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றது. அடியார்கள் காவடி எடுத்து நேர்த்து கடன்கள் செலுத்தியதை காண முடிந்தது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தந்திருந்தனர். வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையிலான யுத்த மோதல் மேலும் உக்கிரமடைந்துள்ளது. யுக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா பாரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவை அண்மித்த பல பகுதிகள் மீது ரஷ்யா பாரிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். 50 அதிகமான குடியிருப்பு தொகுதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையில் கடந்த சில தினங்களில் மோதல்கள் அதிகரித்துள்ளதோடு சாதாரண மக்கள் உயிரிழக்கும் அளவும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் வெள்ளத்தில் காணாமல் போனோர் எண்ணிக்கை 2900 கடந்துள்ளது. நேபாளம் திபெத் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 780 அதிகரித்துள்ளது. ஹொட்டகொஷி மற்றும் திருசுலிங்க் ஆகியவற்றின் ஊடாக சீறி பாய்ந்த வெள்ள நீரினால் கிராமங்கள், வீதிகள் மற்றும் நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் என அதிகளவான கட்டமைப்புகள் முற்றாக சேதமடைந்தன. காணாமல் போனோர் பட்டியலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், நீர் மின் உற்பத்தி நிலையங்களில் பணிபுரிந்த ஊழியர்கள் பலரும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளம் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் நிவாரணக் குழுக்கள் இணைந்து ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையினை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். சீரற்ற வானிலை மற்றும் வீதிகள் சேதமடைந்துள்ளமையினால் மீட்பு பணிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவின் மேஜர் லீக் கால்பந்து தொடரில் என்யூ அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் இன்டர் மியாமி சிஎஃப் மோன்ரியல் அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் தொடக்கம் முதலில் ஆதிக்கம் செலுத்திய இன்டர் மியாமி வீரர்கள் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். அந்த அணியின் நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி 4 அடித்து அசத்தினார். மேலும் லூயிஸ் சுவாரஸ், காஸ்மிரோ மற்றும் அலெக்சாண்டர் சாவ் ஆகியோர் தலா 1 அடித்தனர். இதன் மூலம் 7-1 என்ற கோல் கணக்கில் இன்டர் மியாமி அபார வெற்றி பெற்றது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: அனுராதபுரம் புனித பூமியில் அபிவிருத்தி வேலை திட்டங்களை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. எல்நினோ தாக்கத்தினால் 84,000 அதிகமானோர் பாதிப்பு, நிவாரணம் வழங்க அரசாங்கம் துரித நடவடிக்கை. பிரஜா சக்தி ஊடாக 997 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி வேலை திட்டங்கள். டெத்வா அளித்த அரணாயக்கவே கட்டியெழுப்ப அரசாங்கம் 350 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யுக்ரைன் மீது ரஷ்யா பாரிய ட்ரோன் தாக்குதல். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்று தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபிரிதன சம்பத்த சுற்றளிப்பு வாரமான 1002வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக N தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 7, 5, 0, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து N தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 3, 7, 5, 0, 7. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹37,24,700. நேற்றைய சுப பரிசு பதி ₹286,00,000. நேர்கள் சுற்றிலுப்புக்காக கபில நிற சுபிரிதன சம்பத்த அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சுற்றிலுப்பு வாரமான 476வது சுற்றிலுப்பு வாரமான ஜெய சம்பத் ஆங்கில எழுத்தாக N தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 5, 0, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக N தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 7, 5, 0, 7. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹64,99,160. அடுத்த செட்டிலுப்புக்காக நீல நிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த செட்டிலுப்பு வாரமான 3,094வது செட்டிலுப்பு வாரமான அத கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 48, 61, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 7, 48, 61, 75. 20,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹94,28,160. நேற்றைய சுப பரிசு பதி ₹722,00,000. அடுத்த செட்டிலுக்காக இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்படலோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சுற்றிலுப்பு வாரமான 4,980வது சுற்றிலுப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டம் ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 16, 19, 44. மீண்டும் ராசியாக கும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 16, 19, 44. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,70,88,100. அடுத்த சுப பரிசு பதியாக ₹36,00,000. அடுத்த சுற்றிலுப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 3,268வது சுற்றிலுப்பு வாரமான சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 30, 66, 71. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 30, 66, 71. 20,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 7 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹91,76,400. நேற்றைய சுப பரிசு பதி ₹720,00,000. அடுத்த சுற்றிலுப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 5,429வது சுற்றிலுப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9, 41, 43, 52. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 41, 43, 52. 2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹69,36,600. நேற்றைய சிவ பரிசு பதி ₹503,00,000. அடுத்த சுற்றிலுப்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 2,444வது சுற்றிலுப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் இலக்கமாக 39 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 15, 63, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் இலக்கமாக 39 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 15, 63, 67. 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசு

0: 8வது சுற்றெழுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 13, 43, 46. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ 13, 43, 46. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,15,800 ரூபாய். அடுத்த சுற்றெழுப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்

வசந்தமே உத்தியோகபூர்வமான மூக்கு விலகிணிந்து கொண்டு உங்களுக்கு பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும்.

0: இன்றைய நிகழ்ச்சியுடைய மூன்றாவது மணித்தியாவது முதல் நேயராக நம்ம மார்க்கஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம்.
0: என்ன ஒரே சந்தோஷம்.
1: வசந்தத்துக்கு பேசாட்டி தூக்கமும் வருது இல்ல.
0: அப்படியா? சரி ஓகே. என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு ரொட்டியும் கவுப்பி கறியும் உப்பு கொட்டி கரைச்சிருக்கோம்.
0: அப்படியா? சரி ஓகே. அப்படியே ஒரு பிளெயின் டீயோட அது சம்பளையும் ஒரு டீ சாப்பிட நல்லா இருக்கும் இல்லையா? ரைட் ஓகே. உங்களை ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அது? ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு
1: ரோசரி அக்கா, இஸ்ராணி, அமல்ராஜ், ரிஜினா அக்கா, ஜெயக்குமார், தேவதாஸ் அண்ணா, ஜூலியன், அமல்ராஜ், எல்லாத்துக்காகவும் வசந்தம் சொந்தத்துக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க.
1: நன்றி
0: நன்றி. இது நேர முகநூல் வழியாக இணைந்திருக்கிறாங்க அன்பான இரவு நேர வணக்கம் சிவானி. எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. பாடல் தேர்வுகள் அருமை. உங்க ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நானும் நிகழ்ச்சியோடு வலிமை போலவே இணைந்திருக்கின்றேன் என்று பகிர்ந்து கொண்டு திச மகானந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. இரவு நேர வணக்கங்களோடு ஆரையும் பகிர்ந்து இதிர்தினம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கணபதி மனோகரன் வந்திருக்கிறாங்க. கடவுள் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? இனிமையான இரவு நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி. நாங்களும் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம். சூப்பரான பாடலாம் தந்த வண்ணமே இருக்கீங்க. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பீரூரில் இருந்து ஷமுட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. கொழும்பு 12 புதுக்கடை இரவு நேர நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அக்கா நீங்கள் வந்தாலே கொண்டாட்டம் தான். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பேருவலை தர்கான மகன் அஸ்வின் மற்றும் யஷ்வின் பாடல் வேண்டும் கேட்டிருக்கிறாங்க. அக்கறைப்பாற்று போட்டிருந்த நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவரை இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு கலைச்செல்வன் வந்திருக்கிறாங்க. நோர்வுள்ளது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? மனைவி யோகநாயகி, யோகநாயகி மகள் கிஷோர், அதே போல அர்ச்சனா மற்றும் சுனங்கள் யாவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கிண்ணியா மஃபுட் நகர் நசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு சூப்பரான பாடல்.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து லாங்கஹாப் மீடியா தொகுத்து வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நம்பிக்கையின் நேரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். 46 சங்கீதம் 1 வசனம் முதல் 3 வசனம் வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: என்ன ரமேஷ், வேலைலாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க.
1: எனக்கு இந்த நாட்கால ஆண்டவர் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்க.
0: அவ்வளவுதானே கவலை? மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணி வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722 4562 1.
1: அப்படி யாருக்கா?
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம்? அத தபால் மூலமா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722 4562 1 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் இப்பவே அனுப்பி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
3: எனக்கு நேரமானதே தெரியல. இயேசுவானவர் ரொம்ப நேரமா எங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார், ஆனா இன்னும் கொஞ்சம் நீளாதான்னு சொல்லி இந்த நேரத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன்.
4: ஆமா, அடுத்து அவர் என்ன சொல்ல போறாருங்கறத கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன்.
5: நான் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ உபதேசங்கள் பிரசங்கங்கள் கேட்டிருக்கேன்,
3: ஆனா இந்த மாதிரியான பிரசங்கத்தை நான் என் வாழ்க்கையில கேட்டதே இல்லை.
0: இயேசுவானவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் தொடர்ந்தும் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நானும் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனி, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு வகை பார்ப்பாய். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானால் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமான தீர்க்க தரிசனங்களுமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் பெரிதும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைவர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில.
3: சகோதரன் கண்ணில் இருக்கிறத எதுக்கு நீ பாக்குற? நான் இவ்வளவு நாள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் கிட்ட தப்பு வச்சுக்கிட்டு என் சகோதரனுக்கு நான் புத்திமதி சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய புத்தியீனத்தை இயேசுவானவர் எடுத்து காட்டியிருக்காரு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவர்கிட்ட நாங்க உரிமையா கேட்கலாங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. நாங்கெல்லாம் அவர்கிட்ட கேட்கறதே இல்லையே. நாங்க அவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமா அவர் எங்களுக்கு கொடுப்பார், பதில் அளிப்பாருங்கிறத அழகா சொன்னாரு.
5: ஜீவனுக்கு போகிற அந்த வாசல் இடுக்கமானதா இருக்குங்கிறத ரொம்பவும் அழகா தெளிவுபடுத்துவார். நாங்க எல்லாரும் ரொம்பவும் சுகமோகமா எங்களுடைய வாழ்க்கை அமையணும்னு தான் நினைப்போம்,
3: ஆனா அவை எதுலையுமே ஜீவன் இல்லைங்கிறத அழகா எடுத்து சொன்னாரு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் சொன்னார் பார்த்தீங்களா? அதை நல்லா கவனிங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்பவும் சொகுசான வாழ்க்கையை தான் எதிர்பார்ப்போம். நானும் இவ்வளவு நாள் நினைச்சேன் இந்த உலகத்துல நாங்க விருப்பப்படி வாழலாம் அப்படின்னு, ஆனா இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்க இறைவனின் சித்தத்தின்படி இந்த

பொழுது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். மனச்சோர்வை கையாள்வது எப்படி? இந்த தலைப்பிலான ஒரு அரிய புத்தகத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை குறிப்பிட்டு SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கஹூப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம்.

வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் எந்த தேசத்தில் இருந்தான் என்பது. இதற்கான சரியான பதில் ஊட்ஸ் தேசத்திலே. இந்த பதிலை யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பி வைத்த நேர்கள் ஆர் கே குமாரி கோப்பவழி, டி ரோஹித் ராஜ், டி அசலிரிக், வை தமிழினி, டி டினோ ஆகியோர் நயன்சா டிவிஷன் மஸ்கலியா, ரஜினி ரிபிகா பாண்டிருப்பு, ஜி கத்ரீனா மோகா மயில் பிரிவு மஸ்கலியா, டெஸ்மன் நீர்கொழும்பு, திருமதி ஆர் தியாகராஜா டிக்கோயா, சசி, சுபா, மெர்சி, யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷணி, அன்பழகு ஆகியோர் தமோதர அல்ல, விஜயகுமார் முகமாலை, பி ஆர் ரோனன் எட்லின் நாவலப்பிட்டி, டி அன்சன் டெரிக் மோசஸ் சின்ன உரணி மட்டக்களப்பு, ஜி அருள்மேரி மோகா மேல் பிரிவு மஸ்கலியா, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, டி வளர்மதி தலுபத, இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய ஊழியக்காரன் யார்? மீண்டும் அந்த கேள்வி, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய ஊழியக்காரன் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு முன்பதாக

நல்லது நேரிலே துறை நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. பேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: சந்தோஷமான வருது. அந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது. யார் சரி உங்களுக்கு அந்த பாடல பாடி காட்டி இருக்காங்களா? யார் அது? அக்கா அதெல்லாம் கேட்டு என்ன வீட்டுல மாட்டி கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஒரு சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாதுக்கா, இல்லையா? எல்லாத்துக்கும் சரி. ஓகே லோஷா, என்ன செய்துட்டு இருக்கீங்க இப்போ? அப்படியா? சரி ஓகே, எனக்காக ஒரு பாடல் பாடுங்க பாப்போம்.
1: என்ன
0: நாங்க பாடல் கேட்கறதோட நிறுத்திக்கொள்வோம், இல்லையா? பாடல் பாட போடுங்க. யார் யார் இது கூட பாடல் விரும்பி கேட்க
1: போறீங்க?
0: நிகழ்ச்சியோட இந்த கடமைக்கு
1: நன்றி.
0: நிகழ்ச்சி

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்த 13 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: Yo, one that you wanna listen.

0: இரண்டாம் உலகம் திரைப்படத்துக்காக கார்த்திக் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிற விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கிடந்து 21 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 9 மணிக்கு வந்திருக்கலாம். இந்த அளவு இருந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடல் எல்லாம் அப்படியே தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியும் கேட்டுக்கொண்டே இருக்க போறீங்க. அழைப்பினைகள் போச்சு 1-2-725 போச்சு பூச்சி 3 அதே போல போச்சு 1-2-725-111 இலக்கத்துக்கு அழைப்பின் விலகி இருந்து கொள்கை. இப்ப நம்ம பேசுறதுக்காக ஹேட்டன்ல இருந்து சுந்தரி, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ரைட், ஓகே. வந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே போயிட்டாங்க. சுந்தரி வந்திருந்தாங்க, ஹேட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம பேசுறதுக்கு மாற்று முன்னேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: சின்னையா
0: மகாதேவன். எப்படி இருக்கீங்க சின்னைய மகாதேவன்? சந்தோஷமா இருக்கிறேன் மகாதேவன். ஒரு பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? காற்றா மலையா போயிடா வேலா?
1: மற்றும்
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து குடும்பிக்கு. கண்டிப்பாக உங்களுக்காகவே ஒழிக்கின்றது பாடல்.

0: கேட்குமே திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 8:31.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: நனசிம்மா திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் பாடலோடி துவைகிறது 102.6 102.8 இவசில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நீதம் 8 மணிக்கு இருந்து 37 நிமிடம் இந்த வேலை அழைப்பில் ஒரு சனம் சுரேஷ். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கியா? சந்தோஷமா இருக்கிறேன் சுரேஷ். ரத்னபுர பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: நீங்க
0: பாடல் விரும்பி கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து குடும்பிக்கு நன்றி. இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கிறாங்க பருத்தூர் இருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே மத்துகம்மா அம்பைத்தனந்து விஜயராஜ பனிமர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் மிகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவிக்கலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவே பசரை வந்து தம்பிராஜன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. உருவான்கலிருந்து கீஷானி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. பிரத்யா மற்றும் கண்ணாங்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதை விட இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹெடனந்து யசோதன் இருக்கிறாங்க. இதை விட இனிமையான இரவு நேர வணக்கம். பாடத்திலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கூட பாடல் விரும்ப கேட்டு போனாக்கள் இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. இருந்து கூட யாருக்கும் நிகழ்ச்சி அடுத்த ஒரு சுப்பான பாடல்

நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்த மகமீட் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் ஆனந்த் பாபு. அழைக்கும் பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்துக்காக.

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேர்முறை 8:49 இந்த வேலை நிகழ்ச்சியோட நேராக அக்பர் டவுன் கருணா. வணக்கம்.
1: வணக்கம்
0: கருணா, எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா
0: இருக்கிறேன் கருணா. இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல் வர காத்திருக்கு? யார் யார் எடுத்து கொள்ள
1: போறீங்க?
0: நன்றி.

காலமிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியோடு விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைஞர்கள் ஆர்ஜே புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றும் உங்கள் மின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே, குட் நைட்.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல்ல நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பழைய பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 9 மணி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றவை இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0112 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: ஆயுதம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. அழகான கருத்து நிறைந்த பாடல்கள். பழைய பாடல்கள் கேட்கும்போது எப்போதுமே மிகப்பெரிய ஒரு சிந்தனையும் ஆழ் மனதிற்குள் வந்துவிடும். காரணம், அதனுடைய வரிகள் எத்தனை அழகு, அந்த வரிகள் எங்களோடு பேசும். அதுதான் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். பழைய பாடல்கள் இருக்கின்ற ஸ்பெஷல் என்று சொன்னால், வரிகள் எங்களோடு பேசும், எங்களோட வாழ்க்கையோடு ஒன்றித்து போகும். இப்போது எங்களோட அழைப்பில் உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே.
1: அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் நிறைவேறிச்சு.
0: நன்றி. உமாச்சந்திரனுக்கு பழைய பாடல்கள் பிடிக்குமா?
1: என்ன
0: காரணம்?
1: கண்ணதாசன்.
0: சரி, முயற்சிக்கிறேன். சரியா, நான் நினைக்கிறேன் பாடல் கேவி மகாதேவன் ஐயா இசை. சரி, முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அழைப்பின் வழியாக சேகர நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம. தனக்கும் பாடல் தாருங்கள், பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் போனேஷன்னா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே. கழுதாவளிலிருந்து பாபு, அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கேன். நன்றி பாபு. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அடுத்து வருகின்ற பாடல் வாழ்க்கையின் அர்த்தத்தை இந்த 3.5 நிமிட பாடலில் சொல்லி முடித்து விடுகிறது. வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ கனவுகள் காண்போம், எத்தனையோ ஆசைகள் வைப்போம், ஆனால் அதுவெல்லாம் நடக்கிறதா? நடக்கவில்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பாருங்கள், பாடல் புரியும்.

0: சொல்லி குற்றமில்லை, எண்ணி சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் மீது பழி போட்ட சம்பவம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இரவு பொழுதின் தாலாட்டாய் இதயங்களை தத்தி எழுப்பும் ஞாயிற்றுக்கிழமையின் நெஞ்சில் நின்றவை. ரங்கநாயகி போதைங்களோட அழைப்பில் வணக்கம்
1: சார். மாலநீர வணக்கம் சார்.
0: வணக்கம் ரங்கநாயகி, எப்படி இருக்கிறீங்க
1: சார்? நல்லிருக்கலாம் சார். உங்களோட குரலை கேட்டது சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். அம்மா பாடல்கள் பிடிச்சிருக்குதா
1: சார்? எனக்கு பழைய பாடல் மட்டும்தான் சார் பிடிக்கும். நான் பழைய பாடல் என்றால் சார் விரும்பி கேட்கிறேன் சார். நான் 9 to 12 மட்டும் சார் சார் வசந்த சார்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி அம்மா சொல்லுங்க
1: சார். எனக்கு முடிந்தால் சார் நான் ஒரு தடவையும் கேட்டது அந்த பாட்டு ஒளிபரப்பிச்சிருக்கேன் சார். முடிந்தால் சார் இல்லாத மோகனாம்பாள் படத்துல சார் நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா பாடல் சார் முடித்தால் தாருங்க சார்.
0: நலந்தானா சரியா பாடல் தருகிறேன், முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? அதே போன்று எங்களோடு அழைப்பின் வழியாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போறாங்க. எங்களோடு குவைட்ல இருந்து சங்கர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்து, அதே போல திறனியங்கள்ல இருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு திறனிகரை நகர்ல இருந்து ஜெயந்த குமாரம் இருக்காங்களாம், தங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். பாசியூர்ல இருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அன்பான வணக்கம் புவனேஷ் சார் சொல்லிக்கொண்டு, கடுதாவலை சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி அருமை. இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானூயா அருணா சுதன் அப்படின்னு சொல்லியிருக்கா, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கிறாங்க. அதுபோல மகேஸ்வரி கட்டாரில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது, தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாகேஸ்வரி. இனி இரவு பொழுது வணக்கம் சப்மால் கந்த பெரிய குரியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கிறார். எப்படி இருக்கிறீங்க? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, பாடலை தர முடியுமா? நல்ல பாடல் முயற்சிக்கிறேன். பாடல் தாரங்களுக்கு உவைதின் கந்தலா இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறோம். பாடல் கேட்பதற்காக முத்தாஷ்மேகம், ஃபரீதா, சர்தார், அருண்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாரங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போல அருமை அருமைன்னு சொல்லிக்கொண்டே கவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எழுந்திருக்கிறாங்க. கீதாஸ்ரீ போனேஷ் அன்பான வணக்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறோம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே அம்மா சரோஜினி நல்ல பாடல் தாரங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதன் அப்படின்னு சொல்லி கத்தனுடைய பெயரை

கண்டன்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றவை, காலத்தை வென்றவை, இனிமையான பாடல்கள், கருத்து நிறைந்த பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் தயாளன் வந்திருக்கிறார். வணக்கம் தயாளன்.
1: வணக்கம் சார்.
0: தயாளன் எப்படி இருக்கீங்க தயாளன்?
1: என்ன
0: பாடல்?
1: திருப்பூ என்பேன், பொன் என்பேன், திருப்பூ

மறக்க முடியுமா? நன்றி. அதே போன்று அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கிருஷாந்தன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா சொல்லியிருக்கார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், தனக்கும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு வித்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் புவனேஷண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. தன்னை மனித்துக்கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருக்கிறார். பிரபாகர் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அண்ணா புவனேஷண்ணா நல்லா இருக்கிறீங்களா? தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வரா சொல்லியிருக்கார். தன்னை மனித்துக்கொண்டு பாடல் தாருங்கள், பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது. ஃபாசியூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறார். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்கார். நன்றி. பாடல் வருகின்றது, நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. வத்திலிருந்து வள்ளுவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியோடு தன்னை இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது நிகழ்ச்சி அப்படின்னு வந்திருக்கிறார். போலீஸ்காரன் மகள் திரைப்படத்துக்காக அவர் பாடல் கேட்டிருந்தார். பாலாஜி முத்துராமன், விஜயகுமாரி, சாந்தகுமாரி, புஷ்பலதாலாம் நடித்த திரைப்படம். சரி, அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை தருவதற்கு நானும் முயற்சிக்கிறேன். தொடர்ந்து மறந்து கொள்ளுங்கள், இது நெஞ்சில் நின்றவை.

காற்றலை வசந்தத்தில் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றனர். நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் போனிஷன்னு சொல்லிக் கொண்டு எங்களோட பபி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெய்வலிருந்து தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. குவேனி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வேணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. வருஷா வத்தலிருந்து குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க. தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய பாடல்கள் சொன்னால் யாருக்கு தன் பிடிக்காது இல்லையா? அன்பான வணக்கம் போனிஷண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பழைய பாடல்கள் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திவ்யா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார்.

0: நான் மலரோடு தனியாக ஏன் அங்கு நின்றேன். பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றவை. இப்போது எங்களோடு அழைப்பில் அண்ணாவியார். வணக்கம் அண்ணாவியார். ரொம்ப சந்தோஷம், நன்றி உங்கள் வேண்டுதலுக்கு. அப்படியா, கந்தன் கருணை படம் பாத்திருக்கீங்களா? ரொம்ப பிடிக்கும்.
1: நல்ல பாட்டு,
0: நிறைய பாடல் கொஞ்சம் கேள்வி ஆறு படம் கேட்டு கொண்டு
1: ஜெயாமாவும்
0: நன்றி. அதே போன்று இப்பொழுது கண்டியிலிருந்து எட்டியாந்தோடை நோக்கி கார்ல அப்படியே வந்து கொண்டிருப்பதாக சச்சின் அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருந்தார். அப்பொழுது அங்க இருக்கிறாங்களாம் வினோஜன், குமாரி, கிஷான், சூக்கிரி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அப்படி வந்து கொண்டிருக்கலாம். தங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாடல் வதிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: பாபு திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நெஞ்சில் நின்றவை நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0 1 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். இப்போது எங்களுடைய அழைப்பில் மும்தாஸ் பேகம். வணக்கம் மும்தாஸ் பேகம். மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படியா?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: நெஞ்சமுண்டு
0: நேர்மையுண்டு ஓடு ராஜா. சரி, யாரெல்லாம் முன்னித்து கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேருக்காகவும், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா அருமா, பரத பாத்மா, ரவி ரகுமா, மருது பாரு, உவைதி சின்னைய மகத, ஆட்டோ சுமா, சந்திர வசந்தகுமார், ஈடா சரோஜா, அப்துல் நாசர், அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அனுக்கம்.
0: நன்றி. அதே போன்ற பேஸ்புக் வழியாக இனிமையான வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. தலவாக்கலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா வந்திருக்கிறாங்க. இசை கேட்டால் புவி அசையாடும் நல்ல பாடல். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. ராஜேஸ்வரி வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாங்க நினைக்கிறாங்க இந்த இடம் அப்படின்னு சொல்லல. சித்தி காரியப்பர், அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே காலத்தால் அழியாத கானங்கள் தருகிறீர்கள், மிக்க நன்றி என்று சொல்லிக்கிற ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், நல்ல பாடல் வரும் அப்படியே கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த இரவு பொழுது வணக்கம் அண்ணா. நான் மஸ்கலியா காங்கேயத்தையைச் சேர்ந்த பத்மநாதன், செல்வரத்னம், லோகநாதன், ஸ்ரீ எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லுங்கள். லோகநாதன் தான் அந்த கமெண்ட்ஸினை பாதி பெற்றுக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இதயம் கணிந்த இரவு நேர வணக்கம். நான் கலனி சுலைமான். எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள், நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. நல்ல பாடல். அக்கறை பற்றிலிருந்து சுதா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாரியமதி இதயரத்னம் வணக்கம் என்று சொல்லியிருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என வந்திருக்கிறார். நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப் நடந்து மணிமன்னன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே கொழும்பு 12 நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகள் மிக அருமை என்று சொல்லிக்கொண்டு எங்களோட சஞ்சீவன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். குறிஞ்சங்கனி அசூர்தியின் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.
2: இன்பம் தந்தும் வெண்ணிலா வீசில் தே

நான் பூமி ஏது கவலை வீடு, உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு. இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு

காலத்தை வென்ற பொக்கிஷமான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியினூடாக பழைய பாடல்கள் எப்போது கேட்டாலும் இனிமைதான். காலம் தாண்டி கேட்டாலும் பழைய பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்கள். காரணம், எங்களுடைய எப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையின் தத்துவத்தையும் அந்த காலத்திலே கண்ணதாசன் ஐயா முதல் கொண்டு எழுதி வைத்து போய்விட்டார்கள். ஆக இந்த பாடல்களை கேட்கும் போது எங்களுடைய வாழ்க்கையின் நினைவுகளோடும் கதைகளோடும் ஒன்றித்து போகிறது. அதுதான் இந்த பாடல்கள் இருக்கின்ற சிறப்பு என்று சொல்லலாம். இப்போது எங்களுடைய அழைப்பில் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கேன் விஸ்வநாதன், உங்களை போலவே. நன்றி விஸ்வநாதனுக்கு. என்ன பாடல் வேணும்? ஒளிமயமான என்ன காரணம்? அதுக்காக படிக்கும் அப்படியா? சரி சரி, யாரெல்லாம் மன்னித்து கொண்டு கேட்க போறீங்க பாடலுக்காக? அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தன்னை மினித்துக் கொண்டு பாடல் தாருங்கள், பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். அதுபோல சரஸ்வதி வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம், பாடல் வருகிறது, கேட்டு மக்களுங்கள்.

0: ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்கும சிலையே குடும்பத்து விளக்கு குளமகளை வருக. எங்கள் கோவில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. அழகான வரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கண்ணதாசன் வரிகள் சொன்னால் சொல்லவா வேண்டும். பச்சை விளக்கு திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தூகிறது இப்போது எங்களோடு அழைப்பில். வணக்கம் முகமட்.
1: வணக்கம்.
0: முகமட் எப்படி இருக்கீங்க? முகமட் நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம்.
0: முகமட் எங்க இருந்து பேசுறீங்க? பொலனருவை முகமட். முகமட்டுக்கு பழைய பாடல்கள் பிடிக்குமா?
1: பழைய பாடல் பிடிக்கும்.
0: நீலோத்தி பாடல் உங்களுக்கு கட்டாயம் எதிர்வரும் திங்கள் அல்லது புதன்கிழமை வியாழன் நிகழ்ச்சிகளை கட்டாயம் உங்களுக்கு கேட்கலாம். சரியா? வசந்த நிலா நிகழ்ச்சியில உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதுக்கு?
1: அம்மா அப்பா தம்பி எல்லாரும்
0: எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அன்பான வணக்கம் என்ன சொல்லிக்கொண்டு எங்களோடு தேவிக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். சிவரூபன் வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம் சிவரூபன், எப்படி இருக்கிறீங்க? ஆனால் எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் எனக்கு பழைய பாடல்கள் பெரும் பிடிக்காது. தந்தையோடு சேர்ந்து பாடல் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு இப்போ எனக்கு பழைய பாடல்கள் மட்டும்தான் பிடிக்கிறது. நிறைய பேர் அப்படித்தான். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? இனி இரவு பொழுது வணக்கம் தர்சினி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை

கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, ராஜாராம் மலர் கோகுல் பிரபா எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி வெள்ளிமடையிலிருந்து டவுன் சைடில் தான் ராஜாராம் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுக்கிறார். வணக்கம் ரவி சாந்தான்னு சொல்லிக்கொண்டே யாழ்ப்பாணம் இனிவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருக்கிறது சகோதரா ராஜேஸ்வரி ராஜ், நன்றி. அண்ணா பாடல் வேண்டும் எனக்கும் மொஹமட் சுலைமான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். நிகழ்ச்சி தனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். சசி ஷாமிலா அன்பு வணக்கம் என்று வந்திருக்கிறாங்க பொத்துவிலிருந்து. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றரை காலத்தால் அழியாத பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு ஃபாரூக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிற அழைப்பின் வழியாக ஃபாரூக் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ஃபாரூக் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. ஃபாரூக் எங்க இருக்கீங்க? வேலை செய்து கொண்டிருக்கீங்களா, வீட்டுக்கு போயிட்டீங்களா?
1: இல்ல, வேலை செஞ்சுட்டு ஆஃப் ஆகி வந்திருக்கேன்.
0: ஆஹா, வேலை செஞ்சுட்டு ஆஃப் ஆகி போயிட்டீங்க.
1: எனக்கு ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற மனைவி மிச்சம் ஆசை இந்த பாட்டுக்கு, என் அன்பு மணி சித்தி அனிஷா மகன் ரிஷான் மகன் நஜிபன் நசிகா பேரன் சாய் பேத்தி சச்சு லியானா அம்பாந்தோட்டை ஜெமிலா சுலைமான் மருசு கொழும்பு மஜீத் முந்தாஜ் பேகம் மாப்பிள்ளை இம்தியாச இருக்கும் அன்றாபுரம் பரிதாவுக்கும் அரபா நகர் பரிதாவுக்கும் உங்களுக்கும் கல்குமர் ஜின்னாவுக்கும் எல்லாருக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்போம். சரியா?
1: நன்றி நன்றி.

0: உள்ளம் மறவா பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேர தாலாட்டாய் இதயங்களை தட்டி எழுப்பும் பாடல்கள், பல நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்கள், தத்துவங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு குணரத்னம். வணக்கம் குணரத்னம்.
1: வணக்கம் மகன். அன்பு மகன் போனே ஆள் போல் தளர்ச்சி அவர் போல் நீண்ட காலம் வாழ்ந்து அல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து நோய் நொடிகளை வாழ்ந்து எந்தவித பிறையின்றி வசந்தம் மாறுவனை அவையப்பாராம் பணியாற்ற வேண்டும் என்று நான் வணங்கும் கடவுளை வேண்டிக் கொண்டு நல்லாசிரியும் மூச்சுக்களும் மகன் சும்மா இருப்பீர்களா சாப்பிட்டீங்களா?
0: நான் சந்தோஷமா இருக்கேன், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓ மகன் சாப்பிட்டு தான் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: அப்படியா? அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எனக்கு ஒரு பாட்டு மகன் தாழிங்களா?
0: என்ன பாடல்?
1: அந்த பாசம் திரைப்படத்துல எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். உலகம் பெயரும் ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, நன்றி மடியை முடிப்பிக்கா எனக்காக, உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இந்த பாடலமான அன்பு மனைவிக்காமன் மண்டல் வசித்து மூன்று பிள்ளைகளுக்காகவும் அங்கே வசித்தும் கேட்டுமோ அதுமான நினைவுக்காமன் மற்றும் வாணிப்பால் வசிக்கும் எனது மூன்று பிள்ளைகளுக்காக இங்கே வசிக்கும் பேரும் பேச்சு மருமகன் நன்மக்காமன் மற்றும் எனது அன்பு மகனும் வசித்தம் பானு அறிவிப்பாகிய பூர்வீகத்துக்காகவும் மற்றும் மகன் சுமியா மாதவன் மாணிப்பாய் தையல்குல வீராக்காகவும் மற்றும் மகன் மாணிப்பாய் மாணிப்பாய் ஜெயக்குமரன் பேச்சு உரிமையாளரும் என் அன்பு தகுதியாகிய காத்திருக்கும் குடும்பத்திற்காக மகன் மற்றும்
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.

0: இணைந்திருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் முத்துசாமி. வணக்கம் முத்துசாமி.
1: வணக்கம் வணக்கம். நீங்க நல்ல பாடுற உங்களுக்கு உச்ச நன்றி.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கு கால் வலித்தான். ஆமா, கால் மிச்ச வலி.
0: அப்படியா? சரி சரி, பாடல்கள் மூலமா எல்லாம் மாறும். சரியா,
1: பாடல் எல்லாம் கேட்டுதான். நல்ல நல்ல பாட்டு போடுங்க. இன்னொரு பாட்டு ஒன்று போடுறீங்களா? இன்னொரு பாட்டு ஒண்ணு.
0: என்ன பாடுது?
1: கல்யாண வைபவ. அந்த பாட்டு
0: யாரெல்லாம் மனிதர்களை போறீங்க பாடலுக்காக? ஒலிக்கும் காலத்தால் அழியாத நெஞ்சில் நிறைவு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் சகோதரா புவனேஷ், உங்களுக்கு எனது இனிய வணக்கம். சகோ புவனேஷ் ஒலிக்கும் பாடல் அனைத்துமே மனதை மயக்குகிறது. வாழ்த்துக்கள் அறிவிப்பாளர் என்று சொல்லிக்கொண்டே என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஜே ஏ எம் ரிஸ்வான் இழந்த கூட வேறு விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப நன்றி. முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். ஹயா ஃபசாத், அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்கிறார். வணக்கம் ஃபசாத், எப்படி இருக்கிறீங்க? சாமிமலை சிங்காரவத்தை தி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இரவு பொழுது வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? என்று அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே என்னை முடித்துக் கொள்ள சொல்லி புவனேஸ்வரன் புவனேஸ்வரி ஆறுமுகம் அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுருக்கிறாங்க. மாலா பர்னட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க ஹட்டன்லேருந்து. முகமட் நசார் வேறுவலை சமத் மாத்தா அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சாங் செலக்ஷன் சூப்பர் செல்வசரன் சுதன். இணையத்தன கடவுள் அந்த கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நெஞ்சு நின்றவை நிகழ்ச்சியை நானும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நன்றி. ஸ்ரீ சீதா செல்ஜின் இந்த நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். கரூர்ல இருந்து நாகேந்திரன். நாகேந்திரன் எப்படி இருக்கிறீங்க? அன்பான வணக்கம். பாடல் மறக்காத பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அஜித் வந்திருக்கிறார் மஸ்கலியாலிருந்து. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தலைவா தலைவான்னு சொல்லுகிறார். நன்றி. அன்பான வணக்கம் புவனேஷ் அக்கரைப்பட்டிலிருந்து. பாப்டுலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கணபதி ஜெயந்தி கலா வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே புஷ்பராஜ் சுதன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பார்த்துருக்கார். நன்றி. அன்பான வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பாசியிலிருந்து ரிஸ்வான் பாடல் கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இப்போது எங்களோடு கள்ளத்துற கிரியல் இருந்து ராஜலட்சுமி, வணக்கம்.
1: வணக்கம் தர, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: பாடல்லாம் அன்பு மலர்களே நம்பி இருங்களே
0: நாளை நமதே,
1: அந்த பாட்டை விட்டாங்க தர.
0: சரி, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்கு அன்பு, என்னுடைய அன்பான தரக்கும் உங்களுக்காக, அதுக்கும் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மற்றது மூதூர் வடிவேலையா, அன்புமொழி, வட்டகச்சி நந்தகுமார் அம்மா, தண்டகிங் அம்மா, பத்மா அம்மா, சேந்தோட்டை இருக்கும் தம்பி தாயான அந்த அம்மா அங்கி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசெடி ஐயா, சரோஜினி அம்மா, சின்னையா மகாதேவன், அம்பாந்தோட்டை ஜெனிலா, மன்சூர், மாணிப்பாய் சிவரத்னம் ஐயா, அத்தனை வசந்த சொந்தங்கள் அனைவரையும் கேட்டுக்கிட்டு பாட்டு
0: எல்லோருக்கும் கேட்கலாம். அதே போன்று அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே லெவன்த் எஸ்டேட்ல இருந்து செல்வரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் பழைய பாடல் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் செல்வரத்னம். லெவன்த் எஸ்டேட்ல இருந்து செல்வரத்னம் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே எங்களோடு மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பூணுகுழிலிருந்து அல்குழிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது இறுதியாக ஒரு நீரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். அண்ணாவியார் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். சரியா, இதுமோடு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாருது? சொலிபுரம் சாந்தா, நல்லா இருக்கீங்களா? சாந்தா, இறுதி நீரா இணைந்து கொண்டிருக்கிறீங்க. சொல்லுங்க சாந்தா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. ஒலிக்க வருகின்ற பாலோடு நிகழ்ச்சி எடுத்து நானும் விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்.
2: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

சொந்தம் FM 102.6 102.8 கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம்.

0: நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய வாரம், புதிய ஒரு நாள், புத்தம் புதிய காலை வேளையில் உங்கள் அனைவருமே மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. தர்ஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அதுக்கு முதலாக இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த பொழுதாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாள், ஒரு மாதத்தின் நிறைவு, அதே சமயம் ஒரு புதிய வாரத்தினுடைய தொடக்கம். திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னாலே திரும்பவும் எல்லாருமே வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? ஏன்னா 2 நாட்கள் அப்படியே விடுமுறை கழித்துட்டு மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமையை சந்திக்கும் போது எல்லோருக்குமே அப்படி ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும் இல்லையா? இந்த வாரத்துக்கான ஒரு புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்க ஒரு இனிமையான வாய்ப்பை கொடுத்திருக்குது இந்த காலை வேலை. கடந்த நாட்கள்ல நழுவி போன எல்லா விஷயங்களையுமே கூட இந்த புதிய வாரத்துல வந்து நாங்க சாதித்து காட்ட முடியும். எனவே ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்க அப்படியே மகிழ்ச்சியோடும் ஆரம்பிக்க வேண்டும். நாளைய விடியல் நமது கை தேர்ந்த உழைப்பில் மட்டுமே இருக்கிறது. அதனால இந்த திங்கட்கிழமைய நேசிப்போம், புன்னகையோடு தொடங்குவோம். இன்றைய நாள் நல்ல பிள்ளை சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைத்துக் கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-725-0001 அதே போல 0112-725-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணிக்கு 10 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். அடுத்த ஒலிக்கு விற்கும் பாடல் தேனிசை தென்றல் தெய்வாவினிசையில் குஷி திரைப்படத்துக்காக.

வசீகரா திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சியில் நேரம் அதிகளை 5 மணி கடந்து 21 நிமிடமாக மீந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக உதயபுரம் மற்றும் ஜிதுவை வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை பாதுக்கு இருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தொலைசல பூமிகா சின்னத்தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிசரன் இஷான பிரபா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகசுந்தரம் ரமணி டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சுக்கலிங்கம் முத்துக்குமார் அருள்மொழி சின்னைய மகாதேவன் எம் எஸ் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா மற்றும் யட்டியாந்தொடை சிவாஞ்சலிஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்தலை ரெக்னோ ஹோட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அனில் கும்லி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சின்னையா மகாதேவன் சும்மோதிரி வகத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ஷினி கரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகி சின்னத்தம்பி மற்றும் பணாவதி சரோஜினி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அறப்பனகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் அப்துல் ஜமர் மற்றும் சபிகா கந்தலைக்கே உயதின் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்று என்னுடைய அன்பு மகன் பவனேஷ் தரன் தன்னுடைய அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா அஜயா அப்பா முருகேஷ் மற்றும் அண்ணா மதுஷான் உற்சா உறவினர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக முருகேஷ் தேகல வட்டவழுது நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசனம் மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சுபா யோகா வந்திருக்கிறாங்க. இதேவேளை ரொசல்லகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி கடுதாவிலிருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் சீனு ஆகியோருக்கோ பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மணி குடும்பம் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி குடும்பம் சாந்தி குடும்பம் கீதா குடும்பம் தீபா குடும்பம் அதே போல கொட்டக்கலை ட்ரைட்டன் சொன்னவங்க யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முதல் காலை முதல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய விடியல் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் இருக்கிறாங்க. கலகலந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதே போன்ற நிகழும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர் பட்டங்கள் 0112 7 75 00 3 அதே போல 0112 7 75 00 11 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்களுக்கு கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான பகுரூர் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் நடத்து ஒழிக்க இருக்கும் பாடல் வேங்கை திரிப்பதுக்காக

வாழ்த்துகளோடு